அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்தா மாதம் 1 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 8 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: கணவனை பேணி காக்கின்ற சிறப்பு பெற்ற மகளிர் பெறுவதற்கு அரிய வானுலக இன்பத்தை அடைவர். குறள் எண் 58, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
1: பெற்றான் பெறின் பெறுவர் வெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு.
0: கணவனை பேணி காக்கின்ற சிறப்பு பெற்ற மகளிர் பெறுவதற்கு அரிய வானுலக இன்பத்தை அடைவர். குறள் எண் 58, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது ஃபர்வாஸ் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் கேட்கலாம். ஆறு பத்திற்கு வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் ஒளி குறித்து வழங்க இருக்கின்றார் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். 7:00 to 7:30 வணக்கம் பரணி, 7:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் உடன்குடி செல்வன் அவர்கள் பங்கேற்க நாம் கேட்கலாம். 8:02 to 8:30 திரையறிவு நிகழ்ச்சி. 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சு கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு, பிறரின் நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் எது. 10:02 மனம் விரும்புவதே நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் சுபேஷித் கிராம பஞ்சாயத்து அபியான் திட்டம் குறித்த தகவல்கள் நாம் கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 to 12:50 சிநேகிதியே உங்கள் கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியின் மருத்துவ பயன்கள் குறித்த தகவல்கள் வலம் வரும். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கர்நாடக மாநிலத்தின் கோகர்னா பீச் பற்றிய தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இதில் இன்று 1985 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 to 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள். 7:05 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம். நேர்கள் இதுவரை இன்று ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

காலை 6:10. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில் பாடல்.

அங்கநியாசகர நியாசக தயித்யாதி பிரகீர்த்தித ஞானம் வந்தே பத்மகராம் பிரசன்ன வதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அபயப்ரதாம் மணிகணைர் நானாவிதைர் பூஷிதாம் பக்தாபீஷ்ட ஃபலப்ரதாம் ஹரிஹர ப்ரஹ்மாதிபிஸ்ஸேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க

வல்லபே மனோஜ்ஞே த்ரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்பாம் விபாவரீம் ஆதிதிம் ஜதிதிம்.

விமலாம் விஸ்வஜனனீம் புஷ்டிம் தாரித்ர நாசினீம் பிரீதி புஷ்கரணீம் சாந்தாம் சுக்லமால்யாம் வராம் ஸ்ரீயம் பாஸ்கரீம் வில்வ நிலையாம் வராரோகாம் யசஸ்வினி.

சௌபாகிய குடும்பினியின் சரதியாம் வந்தே முகுந்த பிரியாம் மா கர்ணமாமி கமலே கமலாய தாட்சி ஸ்ரீ விஷ்ணு கமலவாசினி விஸ்வமாத ஸ்ரீரோதயே கமல கோமல கர்ப்ப கௌரி லக்ஷ்மி பிரசீத சததம்.

ஏன ஸ்ரீயமவாப்னோதி கோடி ஜன்ம தரித்ரதஹ பிரபுவாரே சதம் தீமான் பட்டேத் பக்தர மாத்ருகம் அஷ்டைஸ்வர்யமவாப்னோதி குபேரைவ பூதலே தாரித்ர்ய மோசனம் நாம ஸ்தோத்ரமம்பா பரம் சதம் ஏன ஸ்ரீயமவாப்னோதி கோடி ஜன்ம தரித்ர

நேரம் காலை 6:17. குறை கூற 1000 பேர் இருந்தால் என்ன? உனக்கு வழி சொல்ல நான் இருக்கிறேன் என்று இறைவன்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

காலை 6:27. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்க பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக E.M. ஹனிஃபா அவர்களின் குரலில் பாடல் கேட்க இருக்கின்றோம். இறைவா, உன்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏந்தி கொண்டே இருக்கின்றேன். நீ தரும் வரை காத்திருக்கும் பொறுமையை கொடு ரஃபே.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: விவசாய பெருமக்கள் எந்த ஒரு பயிர் சாகுபடி செய்தாலும் பயிரின் விதையின் தன்மையை அறிந்து பயிர் செய்தால் அதிக மகசூல் பெறலாம். விதைக்க பயன்படுத்தப்படும் பயிர் ரகங்களில் பிற ரக விதைகள் கலவாது இருக்க வேண்டும். ஏனெனில் ரகத்திற்கு ரகம் பயிரின் வளர்ப்பு காலம் மாறுபடுவதால் அவ்வாறு பிற ரக விதைகள் கலந்திருப்பின் ஒன்றாக கிளைவிட்டு வளர்ந்து பூத்து காய்த்து ஒன்றாக அறுவடைக்கு வராது போகும். அந்தந்த பயிர் ரகங்களுக்கு இட வேண்டிய இடுபொருட்களின் தேவை ரகங்களுக்கேற்ப மாறுபடுவதால் பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போவதோடு வீணாக பிற ரகங்களுக்கு சத்துக்கள் இடப்பட்டு சாகுபடி செலவு வீணாகிறது. நெற்பயிர் சாகுபடி செய்வதாக இருந்தால் ஆதார விதையாக வாங்கி விதைத்தால் அதில் 2000 நெல்மணிக்கு பிறரக நெல்மணி 1 மிகாமலும் சான்றளிக்கப்பட்ட விதையாக வாங்கி விதைத்தால் அதில் 1000 நெல்மணிக்கு பிறரக நெல்மணிகள் 2 மிகாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும்.

வேண்டும். அதன் மூலம் விவசாயிகளின் உழைப்பு மற்றும் இடுபொருட்களான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு வீணாகாது. விதையின் புற தூய்மையும் முக்கியமானதாகும். விதை வாங்கும் போது விதையின் புற தூய்மையை பார்த்து கவனமுடன் வாங்க வேண்டும். புற தூய்மை குறைந்த விதைகளை சரியான விலை கொடுத்து வாங்கி விதைத்தால் வாங்கப்பட்ட விதையின் மொத்த எடையில் பிற பொருட்கள் கலந்திருந்தால் நல்ல விதைகளாக இருப்பவை மட்டுமே முளைக்கும். இதனால் வயலில் பயிர் எண்ணிக்கை குறைந்து மகசூல் இழப்பு ஏற்படும். விதையின் புற தூய்மை பயிர்களுக்கு ஏற்ப 95% முதல் 98%

0: இருப்பவை மட்டுமே முளைக்கும். இதனால் வயலில் பயிர் எண்ணிக்கை குறைந்து மகசூல் இழப்பு ஏற்படும். விதையின் புற தூய்மை பயிர்களுக்கு ஏற்ப 95% முதல் 98% வரை சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது 100 கிராம் விதையை கையில் எடுத்து பார்த்தால் 95 முதல் 98 கிராம் அளவில் விதை சுத்தமாக இருக்க வேண்டும். விதைகளின் முளைப்பு திறன் ஒவ்வொரு பயிருக்கும் இந்திய அரசால் குறைந்தபட்ச முளைப்பு திறன் எவ்வளவு இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மக்காச்சோளத்திற்கு 90%, நெல், எள், கொள்ளு மற்றும் சணப்பு பயிர்களுக்கு 80%, சோளம், கம்பு, சிறுதானிய பயிர்கள், பயர் வகைகள் உயர்ரக பருத்தி, தக்கைப்பூண்டு மற்றும் அகத்திக்கு 75%, நிலக்கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, தக்காளி, கத்தரி மற்றும் வெங்காயத்திற்கு 70%, நாட்டு ரக பருத்தி, வெண்டை மற்றும் கொத்தமல்லிக்கு 65%, கொடிவகை பயிர்களுக்கு 60% முளைப்பு திறன் இருக்க வேண்டும். இந்த அளவில் முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைகளாக விற்பனை செய்ய அனுமதிக்கப்படுகின்றன. எனவே விதை தேர்வின் போது விவசாயிகள் மிகுந்த கவனம் செலுத்தி இந்த விதைகளின் தர நிர்ணயங்களை சரிபார்த்து விதைகளை வாங்கி விதைத்து உயர் மகசூல் பெற திருநெல்வேலி விதை பரிசோதனை ஆய்வக வேளாண்மை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 72 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மிதமான காற்றாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 64 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 52 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 32 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 58 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நீங்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

பங்குச் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்ச

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின் போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில

0: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு போய் வேற வேற லேயர்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போய்ட்டு அவங்களால எடுக்க முடியாது. ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோரப் பகுதியை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணி அளவில் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு

கடந்த ஏப்ரல் மாதத்தில் 3,24,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:55.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
4: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெகிழியில்லா உலகம், ஒரு மேலாண்மை சவால். பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது ஒரு பெரிய அறிவியல் புரட்சியாக கருதப்பட்டது. வணிக உலகம் அதை கொண்டாடியது. ஆனால் இன்று அது பூமியின் தொண்டையை நெரிக்கும் ஒரு பூதமாக உருவெடுத்திருக்கிறது. ஒரு பொருள் பயன்பாட்டிற்கு பின் என்னவாகும் என்பதை சிந்திக்காமல் ஒரு பொருளை சந்தைப்படுத்தியதுதான் இன்று நாம் சந்திக்கும் மிகப்பெரிய மேலாண்மை தோல்வி. ஒரு பிளாஸ்டிக் பை தயாரிக்க 10 பைசா ஆகலாம். ஆனால் அந்த பை மண்ணில் வீசப்பட்ட பிறகு அது கால்நடைகளை கொல்வதற்கும் நீர்நிலைகளை அடைப்பதற்கும் இறுதியில் புற்றுநோய் போன்ற நோய்களை உருவாக்குவதற்கும் சமூகம் கொடுக்கும் விலை, சோசியல் காஸ்ட், 1000 கோடிகள். மலிவான பிளாஸ்டிக்கிற்கு இன்று பூமி தன் ஆரோக்கியத்தை விலையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு நிறுவனம் பிளாஸ்டிக் கவர்களில் தன் பொருளை விற்றால் அந்த பிளாஸ்டிக்கை சேகரித்து மீண்டும் சுழற்சி செய்யும் பொறுப்பு அந்த நிறுவனத்திற்கே உண்டு. இதை சரியாக செய்யாத நிறுவனங்கள் எதிர்காலத்தில் நிலைத்து நிற்க முடியாது. பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது மற்ற உயிரினங்களின் மீது நாம் காட்டும் ஒரு வகையான வன்முறை. UN என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஐநா சபையின் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சியின் அறிக்கையின்படி, ஒவ்வொரு நிமிடமும் 1 லாரி அளவு பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கொட்டப்படுகின்றன. இதுவரை உலகில் உற்பத்தி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கில் வெறும் 9% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ளவை மண்ணிலும் நீரிலும் நஞ்சாக கலந்துள்ளன. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இன்று மனிதர்களின் இரத்தத்திலும் நாம் குடிக்கும் நீரிலும் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது. வணிக ரீதியாக பார்த்தால் இது சப்ளை செயின் சிதைவின் உச்சகட்டம். நாம் எதை உற்பத்தி செய்து விற்கிறோமோ அதுவே உணவின் வழியாக மீண்டும்

0: நமக்கே விஷமாக திரும்புகிறது. இது ஒரு நச்சு சுழற்சி. ரெஃப்யூஸ் மறுத்தல், தேவையற்ற பிளாஸ்டிக் உறிஞ்சு குழாய்கள் பைகளை மறுப்பது, ரெடியூஸ் குறைத்தல் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல் பிளாஸ்டிக் டப்பாக்களை தூக்கி எறியாமல் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் சுழற்சி முறையாக தரம் பிரித்து கொடுப்பது, ரெக்கவர் மீட்டெடுத்தல் எரிக்கப்படும் பிளாஸ்டிக்கிலிருந்து ஆற்றலை பெறுதல், ரீப்ளேஸ் மாற்றுதல் பிளாஸ்டிக்கிற்கு பதில் துணிப்பைகள் பாக்குமட்டை தட்டுக்கள் போன்றவற்றை தேடுதல். இன்று கிரீன் இனோவேஷன் துறையில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்துள்ளன. மக்காச்சோள மாவு மற்றும் கடல் பாசியில் இருந்து பிளாஸ்டிக் போன்ற பைகளை தயாரிப்பது ஒரு மிகச்சிறந்த வணிக வாய்ப்பு. நமது திருநெல்வேலி மாநகராட்சியில் பிளாஸ்டிக் இல்லா மாநகராட்சியாக மாற்ற பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் இங்கே சிறப்பாக செயல்படுகிறது. உங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது என்பது லாபக்குறைவல்ல, அது உங்கள் வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் செய்யும் முதலீடு. நமது முன்னோர்கள் சந்தைக்கு செல்லும் போது கையோடு ஒரு நார்பெட்டி அல்லது துணிப்பை எடுத்து சென்றார்கள். அந்த பழக்கத்தை மீண்டும் கொண்டு வருவது பின்தங்கிய நிலையல்ல, அதுதான் உச்சக்கட்ட நாகரீகம். நேர்களே, நாம் ஒரு உலகளாவிய சவாலை பற்றி பேசினோம். பிளாஸ்டிக் என்பது நம் கைகளை தாண்டி இன்று நம் உணவு குழாய்க்கே வந்துவிட்டது. ஒரு சிறிய மாற்றம், நீங்கள் ஒரு தேநீர் கடைக்கு செல்லும் போது பிளாஸ்டிக் கப்பில் குடிக்காமல் கண்ணாடி டம்ளரை தேர்ந்தெடுப்பது கூட ஒரு மேலாண்மை முடிவுதான். மண்ணை தின்று மண்ணை துப்பும் மண்புழுக்கள் போலன்றி மண்ணை தின்று விஷத்தை துப்பும் மனிதர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேரம் காலை 7 மணி. நாம் இனிமே நிகழ்ச்சி வணக்கம் பரணி 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான பயனுள்ள பல தகவல்களை அள்ளித்தரும் இந்த நிகழ்ச்சியில நாம கேட்கலாம். முதலாவது பாடல் கோ திரைப்படத்திலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணம் மட்டும் இல்லை, நம்மளை பற்றி நல்ல எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட நட்பை வளர்த்துக்கோங்க. அவங்களால் மட்டும்தான் நாம் மன சோர்வடைகிறப்போ கூட மருந்தாக மனசில் தன்னம்பிக்கையை தர முடியும். வாழ்க்கைக்காக சம்பாதிக்காமல் வாழ்கிறதுக்காக நல்ல நண்பர்களையும் சம்பாதிங்க. கேட்கலாம் கோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

இலக்கியத்தில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதான ஞானபீட விருது வென்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் அவர்கள் பற்றிய தகவல்களை தான் இன்றைய தமிழை அமுதை நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கிறோம்.

0: திரும்பும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே.
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே
1: அமுதே.
2: சித்திரப்பாவை நாவலுக்காக ஞான பீட விருது பெற்றவரான எழுத்தாளர் அகிலன் அவர்களுடைய இயற்பெயர் அகிலாண்டம். தாம் பள்ளியில் படிக்கும் போதே தந்தையை இழந்தவர். இவரின் தவிப்புகளையும் தந்தையோட நினைவுகளையும் கொள்ளைக்காரன் அப்படின்ற கதையில் வடிச்சிருப்பார். ரயில்வே துறையில் தான் பார்த்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இலக்கியத்தில் கொண்டிருந்த பேரன்பால முழு நேர இலக்கியவாதியானார். இவரின் இலக்கிய வாழ்க்கை எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? தன்னுடைய பள்ளியில் ஒரு இதழில் அவன் ஏழை அப்படின்ற தலைப்பில் ஒரு கதையை முதன் முதலாக எழுதுகிறாரு. அதனை தொடர்ந்து பல இதழ்களில் தொடர்ச்சியாக பல கதைகளையும் எழுதினார். இது எல்லாம் பிவி அகிலாண்டம் அப்படின்ற பெயரில் வெளிவந்துச்சு. இதில் சில கதைகள் பரிசும் வென்றது. முதல் முறையாக 1942 காசு மரம் அப்படின்ற சிறு கதையை தான் அகிலன் அப்படின்ற பெயரில் எழுதினார். இதுக்கு அப்புறமா எழுதின எல்லா இலக்கியத்துக்கும் அகிலன் அப்படின்ற பெயரை தான் பயன்படுத்தினார். நேரடியாக புத்தகமாகவே வெளிவந்துச்சு இவருடைய முதல் நாவல் மங்கிய நிலவு. இவரோட சித்திரப்பாவை, பாவை விளக்கு போன்ற சமூக நாவல்கள் பெரும் புகழ்பெற்ற நாவல்கள். அகிலன் மொத்தமாக 19 நாவல்கள் எழுதியிருக்கிறாரு.

0: இதில் மூன்று நாவல்கள் வரலாற்று நாவல்கள். அகிலன் இந்திய சோவியத் நட்புறவு கழகத்திலையும் பணியாற்றி இருக்கிறாரு. அதனால் அரசு அழைப்போட பேரில் மூன்று முறை சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார். இது குறித்து இரண்டு நூல்களை பயண இலக்கியமாகவும் வெளியிட்டு இருக்கிறார். மலேசியா போனப்போ அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சொல்கிற பால் மர காற்றினிலே அப்படின்ற நாவலையும் எழுதியிருக்கிறாரு. இவரோட நாவல்களில் மூன்று திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டு இருக்குது. பாவை விளக்கு, குலமகள் ராதை, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்னு இந்த படங்கள் எல்லாமே எழுத்தாளர் அகிலன் எழுதிய நாவல்களை தழுவி எடுக்கப்பட்டது தான். சோழர்களின் வரலாற்றை கூறக்கூடிய வேங்கையின் மைந்தன் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் 1963 கிடச்சிருக்குது. இப்படி ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருதுன்னு இலக்கியத்துக்கான பல உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவு பெருமைக்குரிய எழுத்தாளர் அகிலன் இன்றும் இவரது படைப்புகளால் நம்மளுடைய மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கிறாரு. நேர்லே இன்றைய தமிழை அமுதை நிகழ்ச்சியில் ஞானபீட விருது வென்ற முதல் தமிழர் எழுத்தாளர் அகிலன் அவர்கள் பற்றிய சில தகவல்களை கேட்டறிந்தோம். வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து நாம கேட்கலாம் பாடல் செக்க சிவந்தது வானம் திரைப்படத்திலிருந்து.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

பாடல் கேட்டோம். வைரமுத்து அவர்களுடைய பாடல், வரிகளுக்கு ஏ ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் June 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாட்டின் தொடர்ச்சியாக புலி

0: புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாட்டை பின்னர் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சி மாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வேஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில் ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019 புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் அந்த என்ற அஞ்சுமன் குல்சார்தார் என்பவரை கடந்த 2022 முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும், நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபைவுடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும், 40 கேபின்களும், 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என IRCTC தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6

டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும் லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அண்ட் கோ.
6: சரி சரி.
7: அன்றும் இன்றும் என்றும் மக்கள் சேவையையே முதற்கண்ணாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் ஆகாஷ்வாணி இப்பொழுது 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இவ்வருடத்தினை சிறப்பிக்கும் விதமாக நாம் கேட்க இருக்கின்றோம் வானொலிக்கு 90 என்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதியில இருந்து நேயர் செல்வன் அவர்களுடைய அனுபவங்களை பகிர இருக்கிறாங்க, கேட்போமா?
8: வணக்கம்.
7: வணக்கம் சார். நம்மளுடைய ஆகாஷ்வாணியில உங்களுடைய பயணத்தை பத்தி சொல்லுங்க.
8: கண்டிப்பா. நான் வந்து தொடக்க கல்வி படிக்கிற காலங்கள்ல இருந்து நமது நெல்லை வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல வந்து இந்த 11:40 ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஒளிபரப்புவாங்க தொடக்க பள்ளிகளுக்குன்னு. அதுல அந்த எங்களுக்குரிய கிளாஸ் வரும்போது அந்த ஆசிரியரே அந்த வானொலி முன்னால எல்லாரும் கூட்டு போய் அமர வச்சு அந்த இதை கேட்க வைப்பாங்க. அதுல வந்து எங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். அந்த அந்த அடிப்படையில தான் என்னுடைய வானொலி கேட்கிறது தொடர்ந்து என்னுடைய வானொலி பணி அதுல இருந்து தான் தொடங்கிச்சு. அதுக்கு அப்புறமா நமக்குள்ளே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நமது நெல்லை வானொலியில ஒளிபரப்பாச்சு. அந்த நிகழ்ச்சியில வந்து நான் வந்து நிகழ்ச்சிகளை கேட்டு கடிதங்கள் எழுதி அதுல அதெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கேன். அப்புறம் வந்து மக்கள் மேடை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த மக்கள் மேடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துறை சார்ந்த குறைகளை வந்து பெரிய அதிகாரிகளை வச்சு நம்ம தபால் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம அந்த குறைகளை எழுதி போட்டா அன்னைக்கு அந்த கடிதமா வாசிப்பாங்க. சில முக்கியமான இதுகளுக்கு நம்மளே நேரடியா கூடுவாங்க. அப்படி நான் வந்து அங்க நிலையத்துல 2 நிகழ்ச்சிகள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அதிகாரிகள்ட்ட நான் பேசியிருக்கேன். அந்த சின்ன வயசுலயே நான் பேசியிருக்கேன், டீனேஜ் காலங்கள்லயே பேசியிருக்கேன். என்னுடைய இதை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இளைய பாரதம்

0: அப்படிங்கிற நிகழ்ச்சியில எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி அந்த நிகழ்ச்சி நான் நிலைய வானொலியில கலந்திருக்கேன். இது எல்லாத்தையோட மேல அந்த காலங்கள்ல அந்த மூத்த அறிவிப்பாளர்களுடைய பேச்சுகளை கேட்டு அதை பின்பற்றி மேடைகள்ல பேச, அதாவது சின்ன வயசுல மேடைகள்ல பேசுவேன், பேசி இப்ப ஓரளவு நான் பேச்சாளர்களா இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு அது ஒரு பெருமை. இது போக அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த நேயர் விருப்பம், செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதிய பாடல், செவ்வாய்க்கிழமை பழைய பாடல் போடுவாங்க. அப்ப வந்து நான் ஏகப்பட்ட கடிதங்கள் எழுதுவேன். நான் தான் முன்னணி நேயர், இப்ப உள்ள இளைய அறிவிப்பாளர்களுக்கு தெரியாது, அப்ப நான் தான் முன்னணி நேயர். எல்லாரும் கேட்பாங்க என்னப்போ உன் பேர் மட்டும் நேயர் விருப்பத்தில் எங்களுக்கு, ஏன்னா நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு 25 லெட்டர் போடுவேன், பழைய பாடலுக்கு 25, புதிய பாடலுக்கு 25 போடுவேன். போட்டு எப்படியும் என்னுடைய பாடல்கள் வந்து அதுல முன்னணி பெறும். இது போக கிராமிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்போம். எங்க வீட்டுல அமர்ந்து குடும்பத்தோட கிராமிய நிகழ்ச்சிகள் கேட்போம். இதே மாதிரி தற்போதும் நான் வானொலிகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்றைய நிலையில என்னன்னா, கால மாற்றத்துக்கு ஏற்ப ஏராளமான பொழுதுபோக்கள் சாதனங்கள் வந்தா கூட வானொலி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று, அதாவது மக்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. 1000 பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்தாலும் அந்த பேரிடர் காலங்கள்ல வந்து நமக்கு உறுதுணையா இருக்கிறது வானொலி மட்டும்தான். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். அதனால வானொலியை வந்து எல்லாரும் கேட்கணும். இந்த 90வது ஆண்டு காலங்கள்ல இந்த வானொலிக்கு எனது பேட்டி எடுத்ததுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி சார், நன்றி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில உங்களுடைய இனிமையான தருணங்களை இங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி. நேர்லே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட இணையிறோம். நேரம் காலை 7:30 ஆகுது. சுப்ரானா பாடலும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. கூலி திரைப்படத்துல இருந்து கேட்டுடுவாங்க.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி மே மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு அனைத்து மாவட்டங்கள்லையும் நடைபெற இருக்குது. இந்த திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்துடைய உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், ஓய்வூதியம் பெறுறவங்க இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா மற்ற தகவல்களையும் நீங்கள் பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவியில் இருக்கக்கூடிய ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வச்சு நடக்க இருக்குது. இதுபோல் தென்காசி மாவட்டத்தில் இளந்தூரில் இருக்கக்கூடிய வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூலில் வச்சு நடக்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மில்லர்புரத்தில் இருக்கக்கூடிய வஉசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வச்சு நடைபெற இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு தகவலும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. என்ன அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை துறையில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆற்றிய சிறப்பான அரிய சேவையை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரதாபன் புரஸ்கார் அப்படின்ற உயரிய தேசிய விருதை வழங்கிட்டு வராங்க. இப்போவும் வழங்க இருக்கிறாங்க. இதுக்கான விண்ணப்பம் தான் இப்போது நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை துறையில் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய தனிநபர் இல்லைன்னா நிறுவனங்கள் இந்த விருதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கக்கூடிய இணையதள முகவரி awards.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற விவரங்களையும் இந்த இணையதளத்திலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதியாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் காத்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து

நேரில் 7:39 ஆகுது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல், நம்ம திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு தனியார் ஐடிஐயில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுட்டு இருக்குது. கடந்த 16ஆம் தேதியிலேருந்து இதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் www.skilltraining.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஒருவேளை வெப்சைட் மூலமாக எனக்கு விண்ணப்பிக்க தெரியாது முடியலை அப்படின்னா, நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய அந்த ஐடிஐக்கு நேரில் கூட நீங்கள் போகலாம். அங்கேயும் உதவி மையங்கள் வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் விவரங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களில் நீங்கள் பயிற்சி பெறலாம். அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயிலக்கூடிய பயிற்சியாளர்கள் எல்லாருக்குமே எந்தவித பாகுபாடும் இன்றி மாதந்தோறும் 750 ரூபாய் வீதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, படிக்கிறப்போவே விலையில்லா மிதிவண்டி, கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை, இல்லைன்னா ரயில் சலுகை கூட அவங்க கொடுக்குறாங்க. சீருடை இலவசமாக கொடுக்குறாங்க. இது போக அதுக்கு தேவையான எல்லா பாட புத்தகங்களுக்கும் விலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரைபட கருவிகளும் நமக்காக கொடுக்க இருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் அரசு ஐடிஐயில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தொலைபேசி மூலமாக கேட்டு நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. இந்த தொலைபேசி எண்களுக்கு அலுவலக நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9499055791 அப்படின்ற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு தொலைபேசி எண்ணும் உங்களுக்காக கொடுக்குறேன். 9999055612 அப்படின்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஒரு எண் நமக்காக கொடுத்துருக்கிறாங்க, அந்த நம்பரும் சொல்கிறேன். 9499055642 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரில் 7:41 ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல் என்னென்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றது தான். தக்காளி கிலோ 50 ரூபாய், கத்தரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 22 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 120 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், முருங்கைக்காய் 28 ரூபாய், பெரிய வெங்காயம் 25 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 64 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தேங்காய் 50 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், சவுச்சவ் 42 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பீட்ரூட் 35 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியா 160 ரூபாயிலிருந்து 240 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. பச்சை பட்டாணி 170 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சிறுகிழங்கு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 80 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 70 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், கற்பூரவள்ளி கோழிக்கோடு நாடு பச்சை வாழைப்பழங்கள் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லை தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையின் நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. தொடர்ந்து நாம கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய மற்றொரு தகவல், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தால சிறிய அளவிலான தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் மாதம் ஒரு முறை நடந்துட்டு இருக்குது. இந்த மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் இன்று நடைபெற இருக்குது. காலையில 10:30 மணி அளவுல மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் நம்ம குல வணிகர்புரம் பகுதியில் இருக்குது, இங்க தான் நடைபெற இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதே போல இன்று தூத்துக்குடி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திலையும்

சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குது. தூத்துக்குடி மாவட்ட சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. இணையதளத்திலேயே மேலும் பல தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தகுதிகளையும் பார்த்துக்கலாம், என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 11 மாத கால தற்காலிகமான ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. விவரங்களை நீங்கள் திருநெல்வேலி.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய சான்றிதழ்களோட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நீங்க நேர்லேயோ தபால்லையோ அனுப்பலாம்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நிலை நேரம் காலை 7:50. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் வார மந்திரியாரி. வந்து இப்படி அமரும் எனக்கு ஒரு சந்தேகம்.
2: ஆரம்பித்து விட்டாரா? காலையில ஆரம்பித்து விட்டாரா? கூறுங்கள் வேந்தே, என்ன சந்தேகம் தங்களுக்கு?
3: நான் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது ஒரு காட்சியை கண்டேன். பக்கத்தில் இருந்த பார்க்கில் சிலர் வட்டமாக நின்று கொண்டு கையை மேலே தூக்கி கீழே இறக்கி கால்களை தொட்டு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிரிப்பு சத்தமும் கூடவே வந்தது. அருகில் சென்று பார்த்தபோது அவர்கள் சிரித்தபடி உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேற வேற நவீன உலகில் மக்களுக்கு மூளை குழம்பி விட்டது என்று நினைக்கிறேன்.
2: வருது சித்தப்பா. அண்ணா, தங்களுக்கு தான் மூளை குழம்பு விட்டது. அதுவும் அந்த காட்சியை பார்த்து.
3: என்ன கூறினீர் மந்திரியாரே? குழம்பியது நானா?
2: அண்ணா, அவர்கள் செய்தது சிரிப்பு யோகா.
3: என்ன சிரிப்பு யோகாவா? நான் யோகா என்று மட்டும்தானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன சிரிப்பு யோகா?
2: யோகா செய்ய வேண்டும் என்று கூறினாலே பலரும் நினைக்கிறார்கள் அது வயதானவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்று. யோகா தியானம் போன்றவை மிகவும் கஷ்டப்பட்டு செய்கிறார்கள், இல்லை செய்யாமலே அதை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த சிறப்பு யோகா பயிற்சி. சிரிப்புடன் யோகாவையும் சேர்த்தே தரும் போது அவர்களுக்கு யோகா செய்ய மிகவும் எளிதாக இருக்கிறதா?
3: மந்திரியாரி, எனக்கு அப்படி என்றால் இன்னும் ஒரு சந்தேகம். யோகாவை தனியே செய்யும் போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று கூறுபவர்கள் சிரிப்புடன் சேர்த்து யோகா செய்யும் போது இன்னும் அதிக கஷ்டமாக அல்லவா இருக்க வேண்டும்? எப்படி எளிதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள்?
2: மன்னா, அதுதான் சிரிப்பின் சக்தி. நமது நுரையீரலில் 6.8% அசுத்தமான காற்று இருக்கிறதா. நாம் வாய்விட்டு சிரிக்கும் போது 5% மேல் அந்த அசுத்த காற்று வெளியேறி அதிக அளவு சுத்தமான காற்று நமது நுரையீரல் உள்ளே செல்கிறதாம். இதனால் நமது உடல் உற்சாகம் அடைகிறது. இப்போது கூறுங்கள் மன்னா, நாம் உற்சாகமாக இருக்கும் போது நாம் செய்யும் ஏதாவது வேலை நமக்கு கஷ்டமாக தோன்றுமா?
3: நிச்சயமாக தோன்றாது. கஷ்டம் எல்லாம் இஷ்டமாகத்தான் தோன்றும். மிக எளிதாக தான் இருக்கும். ஓஹோ, இப்போதுதான் புரிகிறது. அதற்காக தான் சிரிப்புடன் சேர்த்து யோகாவும் செய்ய கூறுகிறார்கள்.
2: ஆம் அண்ணா, ஆனால் அது மட்டுமல்ல. இந்த நவீன அவசர உலகில் பெரியவர்களுக்கு வேலை பளு காரணமாக டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் வந்தாலே அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை கூட 2-3 மணி நேரம் எடுத்து நீட்டி முடிக்கிறார்கள். இதனால் மனக்கவலையும் மனசோர்வும் மனப்பதற்றமும் ஏற்படுகிறது. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கூட வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் வேலைக்கு சென்ற பிறகும், பேர பிள்ளைகள் சம்மர் கிளாஸ் டியூஷன் என்று சென்ற பிறகும் பெரியவர்கள் தனியாக இருப்பார்கள். அவர்களுக்கு சிரிப்பதற்கு வழி இல்லை. இவர்களுக்கெல்லாம் சிரிப்பு என்பது சிறந்த மருந்து.
3: ஆம் மந்திரியாரே, நீர் கூறுவதும் சரிதான். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போன்று மனிதர்களுக்கு சிரிப்பு சிறந்த மருந்து.
4: சிரிப்பு இதன் சிறப்பை தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு.
3: அதனால்தான் பெரியவர்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று அப்போதே கூறியிருக்கிறார்கள்.
2: ஆம் அண்ணா, தாங்கள் கூறுவது உண்மைதான். சிரிப்பிற்கு மனசோர்வு மனப்பதற்றம் போன்றவை போக்கும் ஆற்றல் இருக்கிறது. யோகாவிற்கோ உடலை நலமாக வைக்கும் ஆற்றல் இருக்கிறது. மனமும் உடலும் நலமாக இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்குமே.

0: புரிகிறது மந்திரியாரே, இப்போது புரிகிறது.
1: என்ன புரிகிறது மன்னா?
0: நான் இனி தினமும் ஒரு மணி நேரம் வாய் விட்டு தனியாக சிரிக்க போகிறேன். ஒரு மணி நேரம் தனியாக யோகாவும் செய்ய போகிறேன்.
1: ஐயோ மன்னர் எப்படிப்பட்ட அறிவு ஜீவியாக இருக்கிறார். பார்த்து மன்னா, தனியாக சிரிக்கும் போது யாராவது வருகிறார்களா என்று பார்த்து விட்டு சிரியுங்கள்.
0: ஏன் மந்திரியாரே, ஏன் அப்படி கூறுகிறீர்? ஓ, நான் சிரிப்பதை பார்த்து யாராவது கண்ணு வைத்து விட போகிறார்கள் என்றுதானே? அதற்கு கவலையே படாதீர்கள், திருஷ்டி பூசணிக்காய் உடைக்க கூறிவிடுவோம்.
1: தனியாக நின்று சிரிப்பதால் மன்னருக்கு தான் ஏதோ ஆகிவிட்டது என்று எல்லோரும் நினைத்து விட போகிறார்கள்.
0: மந்திரியாரே உண்மை.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
7: நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லாமே நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256111333 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில எவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிற்கும் இந்த நிகழ்ச்சி தித்திக்கும் திரைசை பாடல்களும் தவிட்டாத திரை தகவல்களையும் வழங்கும் திரையருவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காலையிலேயே தயாரா காற்றலையில இணைந்திருக்கிறோம் நானுங்கள் திவ்யா மற்றும்
2: நானுங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
1: ரியோ காலையிலேயே எந்திரிச்சு காலையிலேயே குளிச்சு காலையிலேயே வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு ரியோ?
2: காலையிலே எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் குளிச்சுட்டு

0: நம்ம வர்றப்போ ரொம்ப மனநிறைவோட சந்தோஷமாக வரோம். அது உள்ளே வந்து அந்த ஃபேட் ஆன் பண்ண உடனே அழகாக நம்ம மனசு அப்படியே லகுவாயிடும். அப்பாட, இன்னைக்கு சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க போகிறோம், நேர்கள்கிட்டலாம் பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ புது உற்சாகம் தானாக தொத்திக்கும்.
1: அதே உற்சாகம் எனக்கு காலையில் வண்டியில் வரும்போது அந்த ரம்யமான காற்று எனக்கு அந்த முகத்தில் தீண்டும் போது, எல்லாரும் அந்த வாக்கிங் போகும்போது அந்த மக்களை பார்க்கும்போது அந்த காலை வேலை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு.
0: ஆமாம், இப்போ என்ன சொல்ல வரீங்க?
1: என்ன சொல்ல வரேங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் காலை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதாங்க க்ளூ.
0: ஆமாம், சூப்பர். நேர்களே, நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. இப்போவே உங்கள் மன ஓட்டம் அந்த பாட்டா இந்த பாட்டா அப்படியெல்லாம் ஓடி இருக்கும். இருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடிய பாடலுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462256113333 அப்படின்ற இந்த எண்களுக்கு நம்ம கூட பேசக்கூடிய முதலாவது நேயர் யாரு?
1: வணக்கம்.
2: அன்பு சகோதரர்களுக்கு காலை காற்றுடன் காலை வணக்கம். சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியோட ஒன்றிட்டீங்க, உங்களுக்காக முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க சார்.
1: கேளுங்க.

0: கேட்டீங்களா சார் என்ன
1: பாட்டுன்னு தெரியும்?
0: சூப்பர் சார். என்ன திரைப்படம்?
1: பிரபு படம் நினைக்கிறேன். படம் வர மாட்டேங்குது.
0: பிரபு படம் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: படம் மனசுல இருக்க மாட்டேங்குது.
0: பட் பரவாயில்ல, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி. அடுத்த வர நேயர் அந்த படத்தை கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். தேவிஸ்ரீ பேசுறேன்.
0: தேவிஸ்ரீ, காலை குளிர் காத்துல வந்து உங்களோட தொண்டை போயிடுச்சா?
1: இல்ல, தண்ணி கொஞ்சம் மாறிச்சுப்பா, உடனேமே தொண்டை கட்ட ஆரம்பிச்சு.
0: சரி, நாங்க இப்ப ஒரு பாடல் கொடுத்தோம், அது என்ன பாட்டுன்றத கரெக்டா முந்தின நேயர் சொல்லிட்டாங்க. அது என்ன திரைப்படம்னு உங்களுக்கு தெரியுமா?
1: ஐயோ சாரி, லைன்ல பிஸியா இருந்துட்டேன்.
0: சரி, மறுபடியும் கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: செந்தமிழ் பாட்டா?
0: கரெக்ட், படம் பேர் கரெக்ட். அதுதான்
1: பிரபு பாண்டது.
0: அதேதான் அதேதான்
1: இளையராஜா மியூசிக்கு.
0: கரெக்டா, அழகா கண்டுபிடிச்சிங்க.
2: நன்றி நன்றி, இணைப்புல வந்து சரியான பதிலை சொன்னதுக்கு வாழ்த்துக்கள்.
0: இதே மாதிரி காலை வேலை அலங்கரிக்க கூட சூப்பரான பாடல்கள் நம்ம நேயர்களும் கேட்க போகிறோம். நேயர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரான பாடல்களோடு நேர்களும் நம்ம நேர்களுக்காக கேள்விகள் கொடுத்துட்ருக்கிறோம். காலை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் கொடுத்துட்ருக்கிறோம். நேர்களும் மட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
1: சென்னையிலேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
2: மாலினி தேவிக்காக பாடல் காத்துட்ருக்கு, கேட்டலாமா?
1: ஆ, கேட்கலாம்.

0: வியாபாரி இல்ல, ஆனா அதே ஹீரோ நடிச்ச திரைப்படம்
1: தான்.
2: புதுசா
0: இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்?
2: வாழ்த்துக்கள். நியூ திரைப்படத்துல இருந்துதான் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும்.
0: ஆமாம், காலையில் தினமும் கண் விழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரான பாட்டு. கண்டிப்பாக அதாவது நம்ம காலை நேரம் வந்து வீட்டில் வந்து பரபரப்பாக ஓடிட்டுருக்கிறது, அது நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் இல்லையா?
2: நிஜமா உண்மைதான். அம்மாக்கள் நினச்சா காலையில் அப்படியே கலவரமும் ஆகலாம், அப்படி அமைதியாக சாந்தமாக அப்படி சந்தோஷமாக கொண்டு போகிறதும் அவங்க கையில் தான் இருக்குது.
0: இப்போ இந்த காலை வேளை வந்து பரபரப்பு இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும், ஏன்னு சொல்லுங்க.
2: ஏன், என்னவா இருக்கும்?
0: ஏன்னா குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க, அதனாலதான். சரி, இப்ப நம்ம திரையரவு நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சீதாராமம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 8:30 மறுபடியும் திரையறிவு நிகழ்ச்சியோட தான் வரும் உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில நம்ம சூப்பரான பாடல்கள், அதுவும் காலை வேலை காலை அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில இனியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசியிலிருந்து ரவி மேடம்.
3: ரவி சார்க்காக பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா?
1: என்ன பாடல்?
2: பாடல் வந்து அதிகாலையில் தேவையில எழுப்பி அந்த பாட்டு.
3: படம்
2: நீ வருவாய் என.
3: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் ரவி சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய மற்றொரு நேயர் வணக்கம்.
4: இது அன்போலியம் லட்சுமி என தலைவர்கள்.
3: காலை வணக்கம் சார்.
4: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
3: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கு மேம்.
3: நிச்சயமா சார், நம்ம வந்து டெய்லி ஒரு ப்ரோக்ராம்ல மட்டும்தான் ஒரு நேயர் பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு ஃபாலோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆமா, நீங்க வந்து ஒரு நேயர் ஒரு ப்ரோக்ராமுக்கு மட்டும் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க, மற்ற நிகழ்ச்சிகள்ல நீங்க பங்கு பெறாதீங்க, ஓகேங்களா? இன்னைக்கு இப்ப காலையில வந்திருக்கீங்க. ஆமா, தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சியில எல்லாமே நீங்க கேட்டு ரசிங்க, ஓகேவா? உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாமா?
4: கொடுங்களேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் என்ன பாட்டுன்னு? உங்களுக்காக புது பாட்டு கொடுத்துருக்கேன்.
1: இது வந்து பாட்டு,
2: அதே பாடல் தான். என்ன திரைப்படம்?
1: திரைப்படத்துக்கு ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
2: க்ளூ கொடுத்துடலாம். இது வந்து தனுஷ் நடிச்சிருப்பாங்க, தமனா நடிச்சிருப்பாங்க.
1: வேங்கை, வேங்கை.
2: சூப்பர்,
0: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றிங்க சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு
2: நன்றி.
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் குற்றம் கடிதல் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்,
1: சொல்லுங்க. வணக்கம். ஐயப்பன் சார் வாங்க. கால் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கீங்களே, என்னாச்சு? காலை பொழுது ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?

0: கேட்டிங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதான்.
1: கண்டுபிடிச்சேன், ஆனா படம் பேர் தெரியாது.
0: ஆ, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்குன்னு பாப்போம்.
1: அதிகாலை காற்றே முன்னே.
0: அதேதான் அதேதான். சரி, உங்களுக்கு படத்துக்கு வந்து இன்னொரு க்ளூ கொடுக்குறோம், வாசல்னு முடியும் அந்த படம் பேரு.
1: கோபுர வாசல்
2: இல்ல, வேற
1: கிழக்கு வாசல்
0: இல்ல,
2: வேற.

0: கேட்டீங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதான்.
1: கண்டுபிடிச்சேன், ஆனா பாட பேர் தெரியாது.
0: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்குன்னு பாப்போம்.
1: அதிகாலை காற்றே முன்னே.
0: அதேதான் அதேதான். சரி, உங்களுக்கு படத்துக்கு வந்து இன்னொரு க்ளூ கொடுக்கறோம். வாசல்னு முடியும் அந்த படம் பேரு.
1: கோபத்தல்
2: இல்ல, வேற
1: கிழக்கு வாசல்
0: இல்ல,
2: வேற
1: தெரியலையே.
0: கழுத்துக்கு மேல என்ன இருக்கு? சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயப்பன் சார். நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் முருகன் சார். நீங்க கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசுங்க, உங்களுக்காக பாடல் கொடுக்கறோம், கேளுங்க.
0: காத்தடிக்குதா? சரி ஓகே, பாட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா சார் என்ன பாட்டு தெரிஞ்சுதா? அதே பாடல் தான். என்ன திரைப்படம்? மனசுல இருக்குது, ஞாபகம் வர மாட்டேங்குதா? உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற
1: திரைப்படம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு அட்டகாசமா பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. காலை தென்றல் சொல்லிட்டு உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ரியோ.
2: ஆமாம், அப்படி காலை பொழுத கண்ணு முன்னால் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கண்ணை மூடிட்டு இந்த பாடலை கேட்குறப்போ அவ்வளோ இனிமையாக இருக்கும்.
0: நம்ம அதுவும் இந்த கிராமத்தில் இருந்தீங்கன்னா போதும், அந்த வண்டி சத்தங்கள் எல்லாம் எல்லாமே காலங்காலத்தில் அந்த சேவல் கோழி கூற சத்தம் அந்த குருவிகள் கூட சவுண்டை நம்ம கேட்கும்போது அவ்வளோவே ரம்யமாக இருக்கும். அது அந்த வார்த்தைகளில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. குயில்கள் மரக்கிளையில் சுரங்கள் சேர்க்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மலர்கள் பனித்துளியில் முகங்கள் பார்க்கும். அடடா, இன்னும் ஒரு கற்பனையில் அந்த வரிகள் கொடுத்துருப்பாங்க.
2: ஆமாம், பனித்துளி நீங்கள் சொல்கிறப்போ தான் இன்னொரு லைன் ஞாபகம் வருது. நைட்டில் வந்து நட்சத்திரமாக இருந்துச்சான், காலையில் எங்கே அதை காணும் அப்படின்னு சொல்லி தேடுறப்போ அது எல்லாமே புல்வெளியில் பனித்துளியாக இருந்துச்சு.
0: ஆஹா, என்ன ஒரு கற்பனை! இந்த அழகான வரிகள் யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. அந்த காலை வேலையை பற்றி அந்த இருக்கிறத அப்படியே தத்ரூபமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த பாடல் தான் இப்போ நம்ம காற்றலையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பி. சுஷீலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது, உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பிறரின் நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் எது இதை பத்தி தான் பேசிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது.

0: கால் பண்ணுங்க. 0462 2 2 6 1 1 3 2 மற்றும் 0462 2 2 6 1 1 3 3. திரையருவி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் காலை நேர பாடல்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். நேயர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க இல்லையாரியோ?
1: ஆமாம், இன்னைக்கு சூப்பரான பாடல்களோட திரையருவி நிகழ்ச்சி வளம் வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலை பொழுது அலங்கரிச்சதுன்னே சொல்லலாம்.
0: ஆமாம், அந்த காலை பொழுது பாடல்களையும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளோ நேரம் திரையருவி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து இணைந்தேருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
4: சைபால்.
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
7: வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து சில அவமானங்களை சந்தித்தே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போயிடுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழுறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டால் உடனே அடங்கி போயிடக்கூடாதான், அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறலாமா? அவமானங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும், அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்போவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்திலையும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாராம் நாரதர். என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாராம் தசரதர். நாரதர்கிட்ட வந்து கிட்டத்தில் வந்து கேட்டிருக்கார், கொஞ்சம் சொல்லுங்கள் என்னது அப்படின்னு. அவருக்கு ஒரு நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம். அதாவது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பற்ற வைக்கிறார். நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தமில்லாத ஆளா, தினம் குளிக்காமல் இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியா செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்ச நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல. அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்காந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார் தசரதரே. மனுஷனுக்கு 3 கடன்கள் உண்டு, தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது.

0: அதனால் நீ பாவி ஆகிற. பாவி உட்கார்ந்துருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நானும் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகு தான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரான். போய் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னென்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டி விட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேறு சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன். அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக அமைச்சரவை இரண்டாவது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டு நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த 1வது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டு சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்கிறார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை சென்னை அணி இழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, பிறரின் நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் எது அப்படிங்கிறது தான். நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் எல்லாருக்குமே என்னென்னா, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ ஆனாலும் நம்ம பொய் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயமாக நம்ம பார்க்கப்பட்டாலும், ஒரு சில இடங்களில் நம்ம மற்றவங்களோட நன்மைக்காக சொல்லக்கூடிய அந்த பொய் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி திருக்குறளில் கூட சொல்லியிருக்கிறாங்க. வாய்மை பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இனின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சொல்லக்கூடிய பொய் மத்த

0: நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு. சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. 9:15 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மற்றவங்களுடைய நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் இது அப்படின்னு நம்ம நேர்கள்கிட்ட கேட்டிருக்கோம். நேர்கள் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்.ஜி.ல வந்து தான் காலை வணக்கம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க.
1: நான் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 பொய்யா சொல்லுவேன்.
0: 50 பொய்யா?
1: ஆமா. என்ன காரணம்னா, மருத்துவர 41 வருஷம் வச்சுக்கலாம் மருத்துவராகி, இந்த குழந்தைகள் வரவங்க எல்லாம் வலிக்காஞ்சல் ஊசி போறாங்க. ஒரு பொய்
0: தான்
1: வலிக்காஞ்சிட்டு ஒரு எறும்பு கட்ட மாதிரி இருக்கும். அது எல்லா டாக்டர் சொல்ற மாதிரி எறும்பு கட்ட மாதிரி இருக்கு. ஒரு பொய் சொல்லிட்டு ஊசி போட்டு அதுக்கு நிவர்த்தியா பாத்தீங்கன்னா, ஒரு கடல மிட்டாய் வாங்கிக்கோமா.
0: நம்ம கூட பேச போற அடுத்த நேர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது என் கூட வந்து வேலை பார்க்க ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நகை அளவு
0: நிறைய
2: நகை இருக்குல்ல, ஜுவல்ஸா பேங்க்ல அடகு வச்சு கொடுத்தாரு. அவரு வெளிநாடு போயிட்டாரு அடகு வச்ச ஆளு. கடைசி அந்த ஆளுக்கு திருமணம் அவர் வீட்டுல நகை தரு. திருப்பதுக்கு அவர் வெளிநாட்டுல இருக்காரு, வர முடியாது.
0: சரி.
2: அவரு பேரு கண்ணன். கடைசி அந்த ஆளுக்கு வேண்டி நான் அவரு ஏற்கனவே அவர் போட்டு கொடுத்த கையெழுத்தை பார்த்தேன். பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தேன். எடுத்துட்டு மறுநாள் பரமசிவானா ஒரு நாள் கண்ணனா மாறினேன். வேற என்ன செய்ய, ஒரு நல்லது அவரும் ஒரு திருமண

0: அதிகமாக நகை தேவைப்படுது. அவர் மகளுக்கு போடணும் அதை.
1: ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு தான், இது மிகப்பெரிய தப்பு தான். ஆனாலும் அது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைக்கு கொஞ்சம் உதவுது அப்படிங்கிறதுனால
0: திருமண பிரச்சனையா இருக்கலாம், அதான் பார்க்க
1: வேண்டியது. ம் ம் கண்டிப்பா
0: அது ஒரு அதை நினைச்சு கொஞ்சம் மனது தாங்க. எனக்கு கொஞ்சம் கை காலெலாம் கொஞ்சம் நடுக்க இருந்தது.
1: ம்
0: இருந்தாலும் அந்த ஆபீசர் முன்ன கையெழுத்து போடும்போது ஒரு பயமும் இருந்தது.
1: ம்
0: இருந்தாலும் அந்த ஒரு நன்மைக்காக அதை செய்ய.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சி அடைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேர் வணக்கம். காலை வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டிவாரத்திலிருந்து இளங்கோ பேசுறேம்மா.
1: ம் சொல்லுங்க.
2: ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லுங்கிற மாதிரி பேசுறது போற அதிகமா போயிதாம்மா.
1: இல்ல அது நீங்க உங்களுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க, மத்தவங்களுக்காக ஏதாவது சொல்லிருப்பீங்கல்ல?
2: அதான் நான் சொல்றேன்,
1: அடுத்தவங்களுக்காக அப்படி நிறைய பொய்யா.
2: ஆமாங்க, எப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் என்பதும் திருமண விழாவுக்கு போயிருந்தோம்.
1: சரி,
2: அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நானும் நண்பரும் ஒரு சில குறைகள்லாம் சொல்லிட்டு இருந்தோம் சாப்பாடு விஷயத்துல. அப்ப விழா ஏற்பாடுக்காரர் வந்து கேட்டாங்க, எப்படி இருந்தாங்க? அருமையா இருக்குதுங்க, சூப்பரா இருக்குங்க, இந்த சமையல்காரருங்க அப்படிங்கிறோம். அதாவது ஒரு சில குறைகள் சொன்னாலும் சுட்டி காட்ட முடியல அந்த இடத்துல. அது ஒண்ணு. அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பத்தி பேசிட்டு, மாப்பிள்ளை கொஞ்சம் சொட்டதல, பொண்ணு நல்லா அழகா இருக்குது மூக்கு மூலியமா, மாப்பிள்ளை அப்படி கொஞ்சம் சொட்டதலையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாத்துருக்கலாமே அப்படின்னு நாங்க பேசிட்டு வரோம். எப்படி ஜோடி பொறுத்த இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு அப்படிம்போம். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க நிகழ்ச்சியில எப்படி நான் பேசினேன்னா, இங்க நல்லா இருந்துப்பீங்க, நல்லா இருக்குது பேசுனா இல்லையோ, நல்லா இருக்கணும். அதனால பொய்கள் பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? இப்ப வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போனா காப்பி கொடுக்குறீங்க, எப்படி இங்க காப்பி கேட்டா நல்லா இருக்குன்னு
1: சொல்லுவோம்.
2: அந்த நிறைகள் சுட்டிக்காரதே நான் உண்மையிலே சொல்லிடுவேம்மா, நான் உண்மையே சொல்லுவேன், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். எங்க வீட்டுக்காரம்மா கூட வந்தம்மா சாப்பிட்டமா கம்முன் இருக்கணும், குறைகள் சுட்டி காட்டுறத உங்களுக்கு வேலையா அப்படின்னு
1: கேட்பாங்க.
2: அதனால என்ன பொறுத்த வரைக்கும்னா, நினை குறைகள் சுட்டி காட்டணும், தவறா இருந்தா தவறு சுட்டி காட்டினா அவங்க சிரித்திக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொல்லாம பொதுவா எல்லாமே பொய்ய சொல்லிட்டு நல்லா நல்லா வந்துருவாங்க. அது வந்து எல்லாத்துலயும் எல்லா இடத்துலயும் சாத்தியப்படாதுங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: நன்றிங்க சார், நன்றி. அதாவது இவங்க சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ வீட்டில் என்னதான் மனைவிமார்கள் சமைச்சு கொடுக்கும்போது அது சுமாராக இருந்தாலும் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு சின்ன அந்த பொய் வந்து அவங்களுக்கு பாராட்டு கிடைச்ச ஒரு சந்தோஷம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம நிறையா சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நம்ம நேயர்கள் எல்லாமே மற்றவங்களோட நன்மைக்காக சொன்ன பொய்கள் பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் கே கண்மணி பாடின பாடல் தான் காற்றலையில் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்கலாம். பாடலோடு இணைந்திருந்தால் உங்களது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி
6: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
7: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
8: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
6: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
7: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी

0: பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்னு
1: சொல்றீங்க. சொல்லுங்க.
0: 6 ஆண்டுகளை பயணிக்கிறீங்க வானொலி நிலையத்தோட. மிகச்சிறந்த தலைப்பை பாக்குறேன்
1: நான்.
0: மிகச்சிறந்த தலைப்பு. 6 ஆண்டு மற்றவர்கள் இதுக்காக வந்து நீங்கள் செய்த நீங்கள் சொன்ன பொய் அப்படிதான் நன்மைக்காக.
1: ஆமா.
0: ஒரு நிறுவனத்துல இருந்தீங்க காலம் இருந்தீங்க. அப்ப வந்து நல்லா கேளுங்க. அப்ப வந்து ஆட்குறைப்பு பண்ணாங்க. எல்லாம் வயசான தாட்டி விட்டு புதுசா ஆட்கள் சேர்த்துனாங்க. அப்புறம் வந்து அப்போ லீடர் தேவைப்படும் இல்லைங்க. போயிட்டாங்க. லீடர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து நாங்க ஒரு இதா இருக்கிறோம். லீடர் தேர்ந்தெடுக்காக வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என்ன லீடரா தேர்ந்தெடுங்க, வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்குது, வீடு வாங்கணும், பிள்ளை கலையணும் சொல்லி போட்டு சொல்றாரு அவரு.
1: அவங்களோட அந்த குடும்ப கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மைக்காக இந்த இது லீடர் பதவி கிடைக்கட்டுமே. நீங்க எல்லாரும் விட்டு கொடுத்துருக்கீங்க
0: போட்டோ. அதுக்கு அதாவது ஏற்கனவே ஒரு மேல நிறைய பிள்ளைகள் இருக்குது. இருந்தாலும் சரி, ஒரு குறை சொல்றாருன்னு சொல்லி போட்டு வீட்டுல பிரச்சனை கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும் சொல்லி போட்டு இவருக்கு வந்து நாங்க எதுவும் வெட்டி வேற வச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அதான் சொன்னது இல்ல, உன்னிப்பா கவனிக்க விடுங்க, பிள்ளைகள் இருக்குது, அது என்ன பண்ணாரு அதை சொல்ல மாட்டேங்க, அவ்வளவுதான்.
1: ஓகேங்க சார், நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேர் வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே என அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா.
1: உங்களுக்கும் காலை வணக்கம், சொல்லுங்க சார்.
2: உலகமே ஒரு நாடகம் இடம், அதுல எல்லாம் நாம நடிகர்கள், ஆனா நம்ம பொய் சொல்லிதான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அண்ணல் காந்தி கூட ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த பிறகுதான் திருந்தினாரு, இனிமே பொய்யே
1: சொல்லக்கூடாதுன்னு.
2: காலையில நம்ம வேலைக்கு வர்றோம், நான் ஒரு மருத்துவர்கிட்ட ஓட்டிட்டு இருக்கிறேன், என்னைக்குமே நேரமே வந்துருவீங்களா, இன்னைக்கு லேட்டுன்னா நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு
1: நின்னேன்,
2: நான் என்ன சொல்ல, பண்டி பிரேக் டவுன் மேடம்.
1: அந்த இடத்துல நீங்க பொய் சொல்லிருக்கீங்க.
2: அது வேற வழி இல்லம்மா, இதெல்லாம் விளக்கி சொல்லும் போது 1 hour ஆயிரும். அதுக்கு பிறகு நண்பர்களை பார்ப்போம், சில காரியங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை தான் சொல்லுவோம்.
1: ஆனா நீங்க சொன்ன அந்த பொய் வந்து உங்களை தற்காத்து கொள்றதுக்காக தான் இருக்கு, நீங்க மத்தவங்களுக்காக சொன்ன பொய் இதுன்னு கேட்டிருக்கோம்.
2: மத்தவங்களுக்காக சொன்ன பொய்னாலும் நிறைய இருக்கும், நண்பர்களுக்காக நம்ம நிறைய பொய் சொல்லிருப்போம். இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம லேட்டா போவோம். நம்ம வந்து வெளியில 1000 நண்பர்களோட பேசிட்டு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு லேட் ஆகும் போது அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம சமாளிக்கணும்னா அங்கேயும் ஒரு நம்ம பொய் சொல்லித்தான் ஆகணும். இதனால வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையே சொல்ற இடங்கள்ல பொய் சொல்லாம வாழ்க்கையை ஓட்ட முடியாதுங்கிறத என்னுடைய கருத்து. நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றி. அதாவது அந்த குடும்ப உறவுகள் நம்ம நிலைத்து நிற்கணும்னா ஒரு சில இடங்களை நம்ம பொய் சொல்லி அது நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்காக நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அந்த மற்றவங்களுடைய அந்த உறவுகள் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடங்களை நம்ம அந்த பொய் சொல்ல வேண்டியது இருக்கதான் செய்யுது. அதுவும் அது மற்றவங்களோட நன்மைக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேர்கள் வந்து கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: நீங்க சொல்லுங்க, மத்தவங்களுக்காக நீங்க சொன்ன பொய் இது?
3: நான் ஒன்னு பொய்களை சொல்லியிருக்கேன். என்னன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது வேலை பார்க்கும்,
1: சரி
3: பார்த்துட்டு காசு சேர்த்து வைக்கும். அவங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவாரு, அதனால அந்த காசு விலை எல்லாம் என்ன செய்யும், எங்கிட்ட குடுத்து வைக்கும்.
1: குடுத்து
3: வச்சுட்டு அவங்க அம்மா வரும்போது குடுத்து அனுப்போம், ஏதாவது எனக்கு செஞ்சு வாங்கிட்டு வாங்கிங்கம்மா, தங்க பொருள் ஏதாவது வாங்கி வைங்க என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு. அப்ப என்கிட்ட அவர் வந்து கேட்டாரு ஒரு நாள், என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட கொடுக்குறாளா காசெல்லாம், ஏன்னா அவன் காசு வாங்குறா எங்க கண்ணிலேயே காமிக்க மாட்டேங்கிறா, நீ உங்ககிட்டதான் குடுக்குறான்னு நினைக்கிறேன், நீ உங்ககிட்டதான் குடுக்குறாளா அப்படின்னு கேட்டப்ப நான் இல்லைன்னு
1: சொல்லிட்டு,
3: என்கிட்ட குடுக்கவே இல்லப்பா, உங்க வீட்டுக்காரம்மா பாவம் பிள்ளை குட்டி வச்சிருக்கிய, செலவாகாதா, நீங்க வாட்டுக்கு தனியா சாப்பிட்டு வந்து காசை புறம் அழிச்சிட்டு வந்தியன்னா அவன் என்ன பண்ணுவா, பிள்ளைல வச்சுக்கிட்டு நல்லத பிள்ளைல வாங்கி கொடுத்துருப்பா, காசு சரியா போயிருக்கும், என்கிட்ட குடுக்கறது இல்லப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல சொல்லும் போது அவ வந்து சந்தோஷப்பட்டா, சரிக்கா நீங்க உங்ககிட்ட கொடுத்து வச்சு எங்க அம்மாட்ட கொடுத்து விடுறது நீங்க சொல்லாம இருந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அந்த மாதிரி நன்மை தரும் பொய்களை சொல்லத்தானப்பா வேணும், திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு குரல்ல,
1: கண்டிப்பா கண்டிப்பா
3: தீமை தருற பொய்களை தான் சொல்லக்கூடாது. யாருக்கும் ஒரு துன்பம் விளைவிக்காத பொய், யாருக்கும் வந்து நன்மை தர்ற பொய்களை வந்து சொல்றதுல தப்பே இல்லைங்கிறதுதான் என்னோட கருத்துங்கப்பா.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: 9:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் மற்றவங்களுடைய நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் இது அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: ஏதோ வணக்கம் சகோதரி.
0: காலை வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை

0: தவழ்ந்து வரும் காற்றினிலே தேனமுதாய் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாக மக்கள் விரும்பும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிறரின் நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் இது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக வந்துட்டாங்க நேயர், பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலேருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறேம்மா.
0: ம், சொல்லுங்க.
1: கையிலாம் ஒரு புத்தகத்தை கோர்ட்ல கொடுத்த மாதிரி கேட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டா நாங்க சொல்வதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவோம்.
0: அப்போ நீங்க சங்கர் சார்னால வாய் திறந்தா எல்லாமே பொய் தான் வரும் நாங்க நம்பலாமா? இப்படி
1: இப்படி பொய் சொல்லி சொல்லி நம்ம பேரை கெடுத்து வச்சுட்டோன்னு சொல்றேன் கிடையாது. அதாவது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து செஞ்சு அவனை கொஞ்சம் முன்னேற்றி விடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு வண்டியை ஒழுங்கா வேலை பார்ப்பான் பாத்துங்க, அடுத்து பணத்தை வாங்குவான், பணத்தை வாங்கிட்டு அவன் போயிடுவான். அவனுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதனால நம்ம பேர் கெட்டு போறவழிய நமக்கு நன்மையே இல்லை. அதனால இது எதுக்கு நம்ம இவனுக்காக, இவன் சம்பாத்தியம் பண்றதுக்காக இவனுக்காக நம்ம எதுக்கு போய் சொல்லி நம்ம பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் பொழுத போய்கிட்டு இருக்கும்போது வேலைக்கும் ஆள் வரமாட்டாங்க. அவங்கள பத்தி நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம அண்ணன் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வருவாங்க.
0: நன்மைக்கு பயன்படுத்து தானே இல்லையா?
1: அது வந்து அவனுக்கு நன்மையா இருக்குமா நமக்கு நன்மை இல்லையே?
0: கண்டிப்பா. ஆமா,
1: நமக்கு நம்ம பேர் கெட்டுத்தனமா போகுது. அதனால உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போறதுதான் இல்ல எனக்கு நல்லது நான் நினைக்கிறேம்மா.
0: ஓகேங்க சார், நன்றி. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையே பேசுறது, நம்ம இருக்கிறது இருக்கிறதுபடி நம்ம பேசிடலாம். அந்த பொய் பேசுறது வந்து நம்மளுடைய குணாதிசத்தை தான், அதாவது நம்மளுடைய கேரக்டரை தான் தப்பாக மற்றவங்களுக்கு காட்டும். அந்த அழைப்புமே பொய் சொல்லி தப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பேர் கொண்டு வந்துடும். அதனால நம்ம அந்த பொய்யே பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
0: ம், சொல்லுங்க.
2: அது மற்றவர்களுடைய நன்மைக்காக நீங்க சொன்ன பொய்ன்னு கேக்குறீங்க. ஏற்கனவே இதை வேற விதத்தில் நான் பதிவு செஞ்சிருக்கேன் வானொலியில. அதாவது 1990 அப்பொழுது காலகட்டத்தில் வந்து பாருங்க, செகண்ட் பேப்பர் நான் தனிப்பயிற்சியாளராக இருந்து வர்றேன் சில பல வருடங்களாக. அதுல வந்து 90 வந்து என்கிட்ட வந்து தேர்வில் தோல்வியுற்ற ஒரு சில மாணவர்கள் ஆங்கிலத்துல ஃபெயில் ஆன பையங்க வந்து படிக்க வந்தானுங்க. ஒரு 10 படிக்க வந்தானுங்க. அதுல ஒரு பையன் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாம் உண்டு, எஸ்ஏ எல்லாம் உண்டு, எஸ்ஏ டைப் பேராகிராஃப் மெமரிட்டி எல்லாம் உண்டு. அவனுக்கு வர இங்கிலீஷும் 9th வாசிக்கவே தெரிஞ்சு நான் சொல்லி கொடுத்து எப்படியோ வந்துட்டான் வைங்க. அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஆனா அப்புறம் வந்து அவன் எழுதிட்டு இருக்கும் போது அவங்க பாட்டி ஜோதிடம் பார்த்தாங்களாம், அவன் காலத்திலயும் 10th பாஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்களாம். ஏ, அவன் குறிப்பிட்ட பையன் ஏன்டா 2-3 வரலன்னு அடுத்த பையன் கேட்கும் போது, சார் அவங்க பாட்டி ஜோசியம் பார்த்தாங்களாம் சாதகம், அதுல அவனுக்கு 10th பாஸ் ஆற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இவன் அப்படியா எனக்கு தெரியாத மாதிரி நான் இருந்துகிட்டேன். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவன் வந்தான். ஏ என்னப்பா எப்படி இவ்வளவு வரலையே, நான் வர நீ வர, இப்ப தான் நேத்து கூட நான் சொப்பனம் கண்டேன், நீ நல்லா பாஸ் ஆகி 52 எடுத்ததாக என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்லி ஒரு சும்மா ஒண்ணு சொப்பனம் காணங்களால ஒண்ணும் காணல அவன்கிட்ட அப்படி சொன்னேன். அப்படியா சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பாட்டி இப்பெல்லாம் சொன்னாங்கிறதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, அடுத்த பையன்ட்டையும் தெரியாது. உன்ன நான் இப்படி பண்ணோடனே அப்படி அப்படியானே அவனுக்கு கட்டாய நீ பாஸ் ஆகுற பாரு, நான் வேற சொப்பனம் கண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் சொப்பனம் கண்டா அது பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி ஒரு சொல்லி விட்டேன். அவன் பாருங்க இப்ப அவன் பாஸ் பிஏ பாஸ் பண்ணி அவன் மகனும் 2 என்கிட்ட வந்து படிச்சு அவன் மகனா வேலைக்கு எல்லாம் போயிட்டான். 36 முன்னால நடந்தது.
0: சூப்பர். அதாவது அந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த பொய் வந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாஸ் ஆயிட்டாப்ல,
2: நம்பிக்கையை பயங்கரமா உண்டாக்கி நல்லா நான் வர நல்லா அவனுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்ட உண்டாக்கிட்டேன். மோட்டிவேட் பண்ணி தான் படிக்க வைப்பேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: தென்காசி மேலத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுமா ஒரு 9:45 எல்லாத்தையும் கேட்டதா சொல்லிருக்கேன்.
0: 9:41 கேட்டுருவோம் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன்.
3: ஓகே ஓகே. அதாவது முந்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ் இருக்கும், அப்ப வீட்டுல சொல்லிட்டு இந்த கடைக்கு போற ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படின்ட்டு கடைக்கு போறேன்னு அங்க போய் பார்த்தா தியேட்டர்ல போய் உட்காந்துருப்பேன். ரொம்ப முக்கியமான ஆளு கடைக்கு வருவாரு, ஒரு இதே தைக்க நின்று கடையை பாப்பாரு, கடை இருக்காது, பிற பையன் வீட்டுக்கு போயிருவாரு, ஒரு அர்ஜென்டா தைக்கணுமே ஐயா அவரு கடைக்கு தானே போனாரு இன்னும் அங்க வரலன்னு பார்த்தா, அப்புறம் மத்தியான வீட்டுக்கு பையன் நைசா கடையை பூட்டிட்டு போற மாதிரியே சினிமா முடிச்சுட்டு

0: வீட்டுக்கு போவேன். சரி போய் எத்தனை சட்டை தைச்சீங்க அப்படின்னு கேப்பாங்க. சட்டையா கொஞ்சம் பேப்பர் முடிக்க ஒரு ரெண்டு அர்ஜென்டா முடிக்க, அப்படியா பாக்கெட்ல இருக்கிற பைய எடுங்க அப்படிம்பாங்க. பாக்கெட்ல எடுத்து சுத்திட்டு வருவோம்.
1: வசமா மாட்டிருக்கீங்க, நிறைய போய் சொல்லி
0: மாட்டிருக்கேன். அப்புறம் இந்த சில துணியை கொடுப்பாங்க, துணியை கொடுப்பாங்க, வெட்டியிருக்கே மாட்டோம், ஒரு பட்டன் தான் வைக்கணும்ட்டு கொடியில போட்டிருப்போம். சரி நீங்க போயிட்டு வாங்க, அதுக்கு இல்லன்ட்டு அவர் போறதுக்குள்ள வெட்டி கடை கடனே தைச்சிருவோம்
1: மேடம்.
0: இதெல்லாம் உண்டு.
1: ரொம்ப அழகா சொல்லுங்க, நன்றிங்க சார், நன்றி. ஆமா, அந்த நிறைய அந்த டெய்லர்ஸ் வந்து சொல்லும்போது அவங்க வந்து நிறைய பணிகள், நிறைய ட்ரெஸ் தைக்க வேண்டியது இருக்கும். நான் அவங்களோட ட்ரெஸ் இப்பதான் எடுத்து இப்ப தச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் தச்சு முடிச்சிட்டேன், இந்த பட்டன் மட்டும் தான் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியும், அவங்க அப்பதான் கடை கடை கடகம் தைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ம மத்தவங்களுடைய நன்மைக்காக சில சில பொய்கள் வந்து நம்ம அங்கங்க சொல்லியிருப்போம். அந்த பொய்களை தான் நம்ம கூட நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
4: நிலைப்பண்மலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. பிறரின் நன்மைக்காக நீங்கள் சொன்ன பொய் இது அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேர்கள் அவங்க சொன்ன பொய்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
5: வேற ஒரு பாதையில போயிருந்தான், கத்திய கொண்டு வராம இன்னும் இந்த பாதையை தேடி வரும்போது நம்ம கிட்ட கேக்குறான், இந்த பக்கமா ஒரு பகுதி ஒரு ஆள் போச்சா அப்படி கேட்கும் போது இல்ல அந்த பக்கமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்க, அந்த இடத்துல அந்த கத்தியை கொண்டு வந்து வேணும் அந்த இடத்துல
4: காப்பாத்தப்படுதான்.
5: இவனும் குத்தப்படாம அந்த இடத்துல அவனும் காக்கப்படுகிறான்.
4: ஒரே நேரத்துல ரெண்டு பேத்தையும்
5: அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பா அமையுமா,
4: கண்டிப்பா
5: அந்த இடத்துல நன்மையை
4: பயக்குமா. இந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல மத்தவங்களுக்காக சொல்லிருக்கீங்களா?
6: அங்க எல்லாம் பொண்ணு பாதிட்டு அங்க பேசி முடிச்சுட்டு அப்படியே பிடிச்சி ரெண்டு பேரும்
4: உள்ள
6: வந்தாங்க. கேட்டாங்க, அதுல கொஞ்சம் குடிஞ்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நானும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்ட உடனே பைய ஆரம்பிச்சாங்க அவங்க. இந்த பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி பொண்ணு வாக்கு வந்தோம், இந்த பிள்ளை எப்படி என்ன கேட்டு அப்படியே பைய விசாரிச்சாங்க. நான் இந்த மாதிரி பிள்ளைல அருமையான பிள்ளைமா, நல்ல பிள்ளை, வேலைக்கார பிள்ளை, அந்த பிள்ளைகளாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க உங்களுக்கு விவாதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு வேலை பார்க்காது, வீட்டுல சொன்னதை கேட்காது. அது எனக்கு தெரியும், என்னை வந்து மாமா மாமான்னு கூப்பிடும் அந்த பிள்ளை.
4: சரி,
6: கூப்பிட்டு தேடிட்டு இருந்து ஒரு நாள் அப்படியே வந்து தேடிச்சு எல்லாம் கேட்டு எல்லாம் போயிட்டோம். ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டு அந்த அன்னைக்கே உடனே பூ வச்சுட்டாங்க. நம்ம சொன்ன அன்னைக்கு சாயங்காலம் வந்து பூ வச்சுட்டாங்க, பூ வச்சு செஞ்சு எல்லாம் இது வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா வரத்தையும் அவங்ககிட்ட
4: சொன்னேன்.
6: அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன சொன்னீங்க என்ன ஏது அவங்ககிட்ட கூட்டதாக சொன்னாங்கன்னு கேட்டாங்க.
4: இது
6: எல்லா விவரம் நல்லா தெரிவிக்கேன், இந்த மாதிரி பிள்ளைய நல்லபடியா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப அந்த பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளை நல்லா இருக்கா?
4: நீங்க சொல்லி
6: வந்திருந்தாங்க, வந்து என்னைய பார்க்க வந்தாங்க.
4: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார். நன்றி நிகழ்ச்சியில இருந்திருக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
7: வணக்கம்.
4: நல்லமா இருக்கேன்.
7: சொல்லுங்க.

0: அலுவலகத்தார் மின்வாரிய அலுவலகத்தார் பணியாற்றுமா. அந்த நேரம் வந்து 1985 to 1995 ஒவ்வொரு பிரிவுலையும் 40-50 எனக்கு கீழே வேலை செய்யறாங்க. உதவியாளர், மின்பாடையாளர், மின் ஆய்வாளர் பல பதவிகள் இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டங்கள் அப்படி. இப்ப அந்த செக்ஷன் வந்து இன்னைக்கு 3-4 பிரிவாச்சு. சரி, அது ஒரு இப்ப நான் விஷயத்துக்கு வரும். இப்ப ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒரு 2 வயர்மேனு 3 உதவியாளர். அப்ப இரவு நேரத்துல பிரேக் டவுன் ஆகிடும். அப்ப ஆகும்போது அந்த ஏரியாவுக்கு பொறுப்புள்ளா நான் தான். அந்த இவங்களுக்கு நான் பராமரிப்பு. அப்ப என்னுடைய அதிகாரி கேட்பாங்க, அவங்க இந்த பிரேக் நடக்கும்போது அந்த ஸ்பாட்ல அவர் இருந்தாரா, அந்த ஸ்டாப் இருந்தாரா? நான் போய் சொல்லுவோம் அந்த நேரம் காப்பாத்துறதுக்காக. ஒரு மெமோ கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெமோ வந்து தப்பிக்க முடியாது. காரணம் ஏன்னா அவங்களுக்கு அந்த உட்பட்டு நான் இருக்கிறேன் அவங்க காப்பாத்துறதுக்கு. அப்ப நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, ஏப்பா அந்த ஏரியாவில உங்களுக்கு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, அதை விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்வாங்க. எனக்கு தெரியும் குடிக்கு அந்த காலத்துல வந்து குடி இல்லாம இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த மாதிரி ஸ்டாஃபுங்க என் கீழே இருந்தாங்க. அன்பாக உபசரிச்சு அவங்களை வந்து திருத்தி இருக்கமா. இது எதுக்காக சொல்லுவோம்னா, ஒரு இடத்த அவங்க மெமோ கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து அந்த அதிகாரி கொடுத்து எனக்கு மேல இருக்க ஒரு அதிகாரி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனா வாழ்க்கையினுடைய கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. இன்றைக்கு அவங்க நல்ல நிலைகளை உட்கார்ந்துருக்காங்கம்மா. அதுதான் நான் சொன்னேன், ஒருவருடைய வாழ்க்கையை வந்து காப்பாத்த முயற்சி பண்ணுவோம் தவிர, இல்ல அந்த இடத்துல இல்லைன்ட்டு நம்ம பதவியை காமிச்சு அவங்களை காட்டிட்டு கொடுக்கறது மாபெரும் பாவம். அது
1: நிறைய நேர்கள் மத்தவங்களுடைய நன்மைக்காக அவங்க சொன்ன பொய்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க. அதுவும் அந்த திருமணத்திற்காக அந்த போகும்போது அந்த விசாரிப்புகள் அதுலலாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த பொய் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பொய் சொல்லலைன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணமே நடந்திருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆனால் அந்த பொய் பேசுறது அப்படிங்கிறது நமக்கு ரத்தத்திலே ஊறி போய் இருக்கும். அந்த தவறு அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே நம்ம ஒரு சில இடங்கள் மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம சொல்லக்கூடிய அந்த பொய் வந்து அது தவறே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் இருக்க தான் செய்து. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மற்றவங்களோட நன்மைக்காக சொன்ன பொய்களை நம்ம கூட ஷேர் பண்ண நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் பொய் பேசாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாங்களும் சொல்லுகிறோம். இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. ரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்ல பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சேத்து சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக அமைச்சரவை இரண்டாவது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டு நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டு சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகமான IRCTC அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்கிறார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது.

ஐகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சென்னையில் இன்றும் வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை சென்னை அணி இழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்களை நாம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணையிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவங்க மனதுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கூடவே ஜிகே கேள்விகளுக்கும் பதில் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. 11 மணி வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான ஜிகே கேள்விகளும் காத்துட்ருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 04-22-56-1133-3 நம்ம கூட பேச போற முதலாவது நேயர் யாருன்னு கேப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: பாப்பா பேசுறேன்.
1: பாப்பா சொல்லுங்க, நிகழ்ச்சியோட முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு இன்னைக்கு ஆதி அப்படிங்கிற படத்துல இருந்து டோரா டும்முன்னு மேலத்தை
1: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நேர்லே சூப்பரான பாடல் நம்ம கேட்க இருக்கிறோம் திப்பு சாய்ந்தேவி அவங்களுடைய குரலில். அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஜிகே கேள்வியை கேட்டுடலாம். எழுத்தாளர் அகிலன் எந்த படைப்புக்காக ஞானபீட விருது வென்றார்? இதுதான் முதல் கேள்வி. பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டிருச்சிங்க.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேரிலே 10:09 ஆயாச்சு. மனம் மருமதி நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச போற நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் ரியோ அம்மாவுக்கு காலை வணக்கம் கூறுவது களக்காடு சிதம்பரத்திலிருந்து ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன் சார் காலை வணக்கம், நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
2: நம்ம வீட்டு பிள்ளையில மயிலாண்டி மயிலாண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: ஆமா, மயிலாஞ்சி அப்படின்ற பாட்டை கண்டிப்பா நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஆமா, நம்ம ஜி கே கேள்விக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வியா என்ன கேட்டிருந்தேன்னா, ஞான பீட விருது வென்ற நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர் முதல்ல அவர் தான் வென்றிருக்காரு. என்ன நூலுக்காக, இந்த நாவலுக்காக அவங்களுக்கு அந்த விருது கிடைச்சது? சாய்ஸ் கண்டிப்பா கொடுத்துடலாம். ஒன்னு சித்திரப்பாவை, இன்னொன்னு பாவை விளக்கு. பாவை விளக்கு இல்ல, சித்திரப்பாவைக்கு தான் கிடைச்சது. ஆமா, நீங்க காலையில தமிழை அமுதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்டா கண்டிப்பா சரியான பதிலே சொல்லியிருந்திருப்பீங்க. பரவாயில்ல, தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. எழுத்தாளர் அகிலன் எந்த படைப்புக்காக ஞானபீட விருது வென்றார் அப்படின்னா, சித்திரப்பாவை அப்படின்ற இந்த நாவலுக்காக தான் அந்த விருது அவங்களுக்கு கிடைச்சது. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். சாகித்ய அகாடமி விருது வென்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலை எழுதுனது யார்? சாகித்ய அகாடமி விருது இதுக்கு கிடைச்சிருக்குது. அந்த நூலோட பேர் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த நாவலை எழுதுனது யாரு அப்படின்றதான் அடுத்த கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. 0462251133332 அப்படின்ற இந்த எண்களுக்கு

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: பத்து மணி 16 நிமிடம் ஆகுது. சூப்பரான பாடல்களை நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புண்ணி நகர் ஜெய ஜெயக்குமார்.
4: ஜெயக்குமார் சாருக்கு காலை வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: படம் வந்து தென்மேற்கு பருவகாசம்.
4: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். சரியா? சரி, இந்த ஜி கே கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? சாகித்ய அகாடமி விருது பெற்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலை

0: எழுதினது யார்?
1: எழுத்தாளர் ஜெயகாந்தன்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. இந்த திரைப்படம் வந்து இதே பெயரில், அதாவது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற பெயரில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுச்சு இந்த நாவல். இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதும் கிடச்சிருக்குது. சரி, அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய இன்னும் ஒரு ஜிகே கேள்வி என்னென்னா, எழுத்தாளர் சுஜாதா இவங்க பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற நாவலை எழுதினாங்க. இது 2009 திரைப்படமாகவும் வெளிவந்துச்சு. அந்த படத்தோட பெயர் என்ன? சரியா, இதுதான் கேள்வி. எழுத்தாளர் சுஜாதாவோடைய பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற நாவல் 2009 திரைப்படமாக வெளிவந்தது. அந்த திரைப்படத்தோட பெயர் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 0462256113332 எண்களுக்கு கேட்டுடலாம் நம்ம தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களை, நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. 10:22 ஆயாச்சு. நம்ம கூட பேச போகிற நேயர் கரெக்டான பதிலை சொல்லிடுவாங்களா கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி, என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க?
1: சந்திரமுகி படத்துல இருந்து தேவுடா தேவுடான்னு
0: படம். சூப்பர். எஸ்பிபி பாடின பாட்டை நம்ம கேட்டுடலாம். ஜி கே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? மறுபடி கேள்வி கேட்கட்டுமா? சரி. எழுத்தாளர் சுஜாதா பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற ஒரு நாவலை எழுதினாங்க. இது 2009 திரைப்படமாக வெளிவந்துச்சு. அந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டா?
1: ஆ சொல்லுங்க.
0: ஓகே. ஒன்று வந்து ஆனந்த தாண்டவம், இன்னொன்று பிரிவோம் சந்திப்போம். முதல்ல உள்ளது ஆனந்த தாண்டவம். ஓகே, அதுதான் கரெக்டான பதில் ஜோதி. ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு சந்தேகமாகவே சொன்னாங்க, ஆனால் அதுதான் கரெக்டான பதில். ஆனந்த தாண்டவம் அப்படின்றது தான் பிரிவோம் சந்தியமிக்கப்பட்ட முதல் அரசவை கவிஞர் யார்? இதுதான் நம்ம கேள்வி. தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான பதில. அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டே இருக்குது. வித்யாசாகர் இசையில் கேட்டுட்டு வாங்க.

0: நேர்களை நாம் மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் இணைஞ்சு இருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் நேர்களோட விருப்பத்தில் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஜிகே கேள்விக்கு சரியான பதிலை நேர் சொல்கிறாங்களான்னு கேட்போம். என்ன பாடல் கேட்க இருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலேருந்து முருகன்.
0: முருகன் சார், வணக்கம். பாடல் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு வந்து சிங்கம் படத்துலேருந்து நானே இருக்கிறேன் அந்த ஒரு அருமையான பாட்டை கொடுத்துருக்கேன் மேடம்.
0: கண்டிப்பாக துள்ளலான பாடலை நாம் கேட்கலாம். ஜிகே கேள்விக்குள்ளே போகிறேன், உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பாருங்க. ஆ, 1947 அப்புறமா புதிதாக அமைக்கப்பட்ட மெட்ராஸ் அரசோட முதல் அரசவை கவிஞர் யார்?
1: அரசவை கவிஞர்,
0: ஆமாம், ஆப்ஷன் சொல்லிட்டா?
1: ஆப்ஷன் சொல்லுங்கள் மேடம்.
0: சரி, முதலாவது ஆப்ஷன் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவங்களா, இல்லைனா கண்ணதாசனா, யாரா இருக்கும்?
1: நாமக்கல் பிள்ளையா.
0: ஆமா, அவங்க தான் கரெக்டான பதில். வே ராமலிங்கம் பிள்ளை. நன்றி நன்றி.
1: ராமலிங்கம் பிள்ளையா?
0: ஆமா, பிள்ளை. முதலாவது அரசவை கவிஞராக இருந்தது அவங்க தான், நாமக்கல் கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் முதல் அரசவை கவிஞர். கண்ணதாசன் அவங்க வந்து இரண்டாவது அரசவை கவிஞராக அவங்க இருந்தாங்க. எழுத்தாளர்களை பற்றின சில கேள்விகளை தான் ஜிகேவா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கிறோம் இந்த பொது அறிவு கேள்வியில். அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கீதாஞ்சலி நாவலை எழுதிய நோபல் பரிசு வென்ற எழுத்தாளர் யார்? கீதாஞ்சலி அப்படின்ற நாவலுக்கு வந்து நாவலை எழுதினது யார், அந்த எழுதினவங்க வந்து நோபல் பரிசும் வாங்கியிருக்கிறாங்க, அந்த எழுத்தாளருடைய பெயர் என்ன? இதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் கேட்டுடுவாங்க.
2: ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே எட்டு தசை கூச்சலிலே கை தட்டுகிற ஓசையிலே சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: காலம் மாறினாலும் தன் ஒலியை மாற்றாமல் இன்னிசையால் உங்கள் இருதயம் வருடும் இனிய நண்பன் ஆகாஷ்வாணி இப்பொழுது 90வது ஆண்டில் நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்ருக்கிறாங்க. அவங்க விருப்பத்தில் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கிற பாடல் கூடவே ஜிக கேள்விகளையும் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேர் யாருன்றதை கேட்டுக்கலாம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தலைவன் தலைவன்.
0: ஆமா, கேட்டுருவோம். சரியா? சரி, ஜி கே கேள்விக்குள்ள போயிடலாமா? கீதாஞ்சலி அப்படின்ற நாவலை எழுதினது யாரு? இவங்க நோபல் பரிசும் வாங்கி இருக்கிறாங்க. தெரிஞ்சா சொல்றோம் அப்படியா? சரி, இல்லன்னா எனக்கு மார்க்கா? சரி, நான் ஆப்ஷன் சொல்றேன் ரெண்டு உங்களுக்கு, ஓகேவா? ஒன்னு ரவீந்திரநாத் தாகூர், இன்னொன்னு ஸ்ரீ அரவிந்தர்.
1: ரவீந்திரநாத்.
0: ஆமா, அவங்க தான். அப்போ உங்களுக்கு தான் மார்க். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு. ரவீந்திரநாத் தாகூர் அவங்க தான் கீதாஞ்சலி நாவலை எழுதியிருக்கிறாங்க. நோபல் பரிசு பெற்ற இந்தியரும் அவங்க தான். சிறந்த எழுத்தாளர், தேசிய கீதம், நம்மளுடைய தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுக்கு தான் நோபல் பரிசு கிடைச்சது. இந்த பரிசு வந்து 1913 வருஷம் கிடைச்சது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா,

முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் நோபல் பரிசு வாங்குறாங்க. முதலாக ஐரோப்பியர் அல்லாத ஒரு ஆசியாவில் இருக்கிறவங்கன்னு கூட நம்ம சொல்லலாம், நம்மளுடைய இந்தியர் முதல் முறையாக நோபல் பரிசு வாங்கினது 1913 தான். அது ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுக்கு தான் கிடச்சிது. அடுத்த கேள்வி நம்ம கேட்டுடலாம், தமிழில் வெளிவந்த முதல் நாவலுடைய பெயர் என்ன? இப்போ நாவல் நாவல்னு நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, இப்போ தமிழில் வெளிவந்த முதல் நாவலுடைய பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. இல்லை உங்களுக்கு பெயர் தெரியலனாலும் அது எழுதின எழுத்தாளர் யார் அதையாவது சொல்லுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள், உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

0: 10:44 நிமிடம் ஆயாச்சு. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? முருகன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: உத்தம புத்திரம் படத்துல இருந்தீங்க.

0: சரி, கண்டிப்பா நம்ம கேட்டுருவோம். சரியா, ஜிகே கேள்வி கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா? தமிழ்ல வெளிவந்த முதல் நாவல் என்ன, அதோடைய பெயர் என்ன, அந்த நாவலை எழுதுனது யார்? சரி, க்ளூல நான் ஆப்ஷன் சொல்றேன், ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டான பதில், அது என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஒன்னு வந்து பிரதாப முதலியார் சரித்திரம், இன்னொன்னு கமலாம்பாள் சரித்திரம். முதல்ல சொன்னது ஓகே, அது என்னது? பேர் தான் வரமாட்டேங்க, நீங்க முதல்ல சொன்னதான் சரியான பதில் அப்படிங்கிறீங்களா? சரி முருகன் சார், முதல்ல சொன்னதான் சரியான பதில். நன்றி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கு.
1: நன்றி
0: நன்றி. தமிழ்ல வெளிவந்த முதல் நாவலோட பெயர் என்னன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். இது எழுதுனது வந்து வேதநாயகம் பிள்ளை. இது எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 1879 இந்த நாவலை எழுதியிருக்கிறாங்க. சரி, முதல் நாவல் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? தமிழில் முதன் முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார்? இதான் அடுத்த ஜிகே கேள்வி. நம்ம தமிழில் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார், அந்த எழுத்தாளர் யார் அப்படின்றத நீங்கள் யோசித்துட்டே இருங்க. தெரியும்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தெரியல அப்படின்னாலும் பாடல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்குது உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரில் நம்ம மனம் விரும்புத நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். 10:50 ஆயாச்சு. சூப்பரான பாடல்களையும் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக நமக்கு பதில் சொல்கிறதுக்காக நீர் காத்துட்ருக்குறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, வணக்கம். ஒரு மாணிக்காதான் பேசுகிறேன்.
1: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். என்ன விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறீங்க?
2: படம் விடுதலை.
1: ம்,
2: பாடல் காட்டுமல்லி.
1: சரி, நம்ம கேட்டுருவோம். ஜிகே கேள்விக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, தமிழில் முதன் முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யாரு? ஒன்னு வந்து ராபி சேது பிள்ளை, இன்னொன்னு அகிலன்.
2: அகிலனா?
1: இல்ல, அவங்க இல்ல. ராபி சேது பிள்ளை தான் சரியான பதில். சரியாயா? ரொம்ப மகிழ்ச்சி. அகிலன் அவங்களும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, முதன் முதல்ல தமிழில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்றது தான் கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான சரியான பதில் ராபி சேது பிள்ளை அவர்கள். இவங்க வந்து தமிழ் இன்பம் அப்படின்ற நாவலுக்காக வாங்கினாங்க. 1955 இந்த விருது அவங்களுக்கு கிடச்சிது. அகிலன் அவங்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குது. ஆனால் முதன் முதல்ல அவங்க ஒரு விருது வாங்கினாங்கன்னா ஞானபீட விருது. முதல் முதல்ல நம்ம தமிழுக்காக ஞானபீட விருது வாங்கினவங்க அகிலன் அவர்கள் தான். எழுத்தாளர் சித்திரப்பாவை அப்படின்ற அந்த நாவலுக்காக அவங்களுக்கு கிடச்சிது. ஓகே, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுடலாமா? தமிழில் முதன் முதல்ல பால புரஸ்கார் விருது பெற்றது யார் அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு பதில் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். விடுதலை திரைப்படத்திலிருந்து காட்டுமல்லி அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது.

நேரில் நாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். பாடலுக்கு முன்னால் நாம் ஒரு ஜிகே கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழில் முதன் முதலில் பால புரஸ்கார் விருது பெற்றவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். அதுக்கான சரியான பதில் எழுத்தாளர் மா கமலவேலன் அவங்க தான். அவங்க வந்து அந்தோணியின் ஆட்டுக்குட்டி அப்படின்ற அந்த நூலுக்காக அவங்களுக்கு அந்த விருது கிடைச்சது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2025 ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற நூலுக்காக விஷ்ணுபுரம் சரவணன் அந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. பால புரஸ்கார் விருது பொதுவாக குழந்தைகளுக்கான ஒரு நூலாக அது வந்து அமையணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை இலக்கியம், குழந்தை எழுத்து வடிவம், அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த கதைகளை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பால புரஸ்கார். நெல்லைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான நல்ல பெப்பியான சாங்ஸாக நம்மளுடைய நேர்கள் கேட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நாமளும் என்ஜாய் பண்ணோம். அட்டகாசமான பொது அறிவு கேள்விகளும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் வளம் வந்துச்சு. நிறைய தகவல்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்லேயே 11 செய்தி சுருக்கம் அதை தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து உங்கள் கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. தோழிகளே உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 11 செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் புதுதில்லியில் விரிவான ஆலோசனை நடத்தினார். தமிழக அமைச்சரவை மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2026-27 ஆண்டு சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலாக் கழகமான IRCTC அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரி எல்லையில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் இன்றும் வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். வெளிச்சம் நிகழ்ச்சியில காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு திட்டம் தான் சுபோஷித் கிராம பஞ்சாயத் அபியான் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து தான் இளையராஜா இசையில் பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கிராமப்புறங்களில் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழித்து ஊட்டச்சத்து சேவைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சுபோஷித் கிராம பஞ்சாயத்து அபியான். இந்த திட்டம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. கிராமப்புறங்களில் ஊட்டச்சத்து சேவைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கக்கூடியது அங்கன்வாடி. இந்த அங்கன்வாடிகள் மூலமாக 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சத்துணவும் சரி ஆரம்ப கல்வியும் சரி வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து, சுகாதாரம், தடுப்பூசி, ஆரோக்கிய பரிசோதனை மாதிரியான அத்தியாவசிய சேவைகளையும் வழங்குது. கிராம ஊராட்சி இருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடிகளுடைய உள்கட்டமைப்பு, சேவை வழங்கல், அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து செயல்பாடுகளை ஊக்குவிக்க இருக்கிறதுக்கு இந்த சுபோஷித் கிராம பஞ்சாயத்து அபியான் திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் அதை ஊக்குவிக்கிறது தான். அதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் ஊட்டச்சத்து சேவைகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய 1000 கிராம பஞ்சாயத்துகளுக்கு தலா 1,00,000 ரூபாய் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம பஞ்சாயத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரமும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. இன்னும் இந்த திட்டம் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில் பாடல். பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மற்றும் நிகழ்ச்சி சுபோஷித் கிராம பஞ்சாயத் அபியான் திட்டம் பற்றி கேட்டுட்ருக்குறோம். இந்த திட்டத்தின் மூலமாக தகுதியான 1000 கிராம பஞ்சாயத்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வழங்கப்படுது. ஏன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஊட்டச்சத்து சேவைகளை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அந்த பஞ்சாயத்துகளுக்கு அவங்க ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணம் கொடுக்குறாங்க. இந்த 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வழங்கப்படுது இல்லையா, இந்த பணத்திலிருந்து 25% வந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் வழங்கப்படுது. இன்னொரு 25% கிராம ஊராட்சிகளில் சமூக பங்களிப்பையும் அங்கன்வாடி மையங்களில் பயனாளிகளுடைய சேர்க்கையும் அதிகரிக்கிறதுக்கும் கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு கொடுக்குறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 50% ஊட்டச்சத்து தொடர்பான செயல்பாடுகளை ஆதரிக்கிறதுக்கும் ஊட்டச்சத்து திட்டங்களை மேம்படுத்துறதுக்கும் வழங்கப்படுது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: திட்டத்தின் மூலமா 1000 கிராம பஞ்சாயத்துகள் சில மதிப்பீடுகளின் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுது. முதலாவது தாய் மற்றும் குழந்தையுடைய சுகாதாரம், இதில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முன்னேற்றங்களும் எடை குறைவாக பிறந்த குழந்தையுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களையும் மதிப்பிடப்படுது. ரெண்டாவது சேவைகள், இதில் 6 மாதத்திலிருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் வழங்கப்படுற அந்த ஊட்டச்சத்து சேவைகளை மதிப்பிடப்படுது. மூன்றாவது உள்கட்டமைப்பு, இதில் அங்கன்வாடி மையங்களில் இருக்கக்கூடிய கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள், மின்சாரம் மாதிரியான அத்தியாவசிய வசதிகள் மதிப்பீடு செய்யப்படுது. நான்காவது உணவு முறை பன்முகத்தன்மை, இதில் இந்த சமைத்த உணவுகள் சத்தானதாக இருக்குதா, ஒரே மாதிரியான இல்லாமல் விதவிதமாக சமைக்கப்படுதா, வாரத்துக்கு ஒரு முறையாவது சிறுதானிய உணவு வழங்கப்படுதா அப்படிங்கிறது உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் உயர்தர சுகாதாரம், தரம், ஊட்டச்சத்தை பராமரிக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மதிப்பீடு செய்யப்படுது. இந்த ஒவ்வொரு மதிப்பீட்டிற்குமே ஒவ்வொரு மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த மதிப்பெண் அடிப்படையில் கிராம பஞ்சாயத்துகள் தரவரிசைப்படுத்தப்படுவாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அதனுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் இந்த தரவரிசை பட்டியலை வெளியிடுவாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. தங்கமகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில முத்துலிங்கம் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் எனப்பெறும். நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
0: நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. தங்கமகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில முத்துலிங்கம் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் எனப்பெறும்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1

11:35 கேட்டுட்டு வெளிச்சம் நிகழ்ச்சி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கிராமப்புறங்களில் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து சேவைகளை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய கிராம ஊராட்சிகளை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள். இந்த சுபோஷித் கிராம பஞ்சாயத்து அபியான் கிராம பஞ்சாயத்துகளை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் கிராம பஞ்சாயத்து இடையே ஒரு போட்டி சூழலை வந்து உருவாக்குது, ஒரு வளர்க்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த போட்டி சூழல் என்ன பண்ணுது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கிறதுல தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகுக்குது. இந்த திட்டம் கிராமப்புறங்களில் உணவு பாதுகாப்பும் மேம்பட்ட ஊட்டச்சத்தை அடைகிறதுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்கிறதுக்கும் எல்லா வயதினருக்கும் நல்வாழ்வை மேம்படுத்தி ஒரு நிலையான வளர்ச்சி அடைகிறதுக்கும் உறுதுணையாகவே இருக்குது. இவ்வளோ நேரம் சுபோஷித் கிராம பஞ்சாயத்து அபியான் திட்டம் பற்றி தான் கேட்டோம். நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியோடு. உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம், அது சொல்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க ரியோ. ரியோ, முதல் தகவல் என்ன?
4: முதல் தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்துல தமிழகத்தோட 6வது ஆதார் சேவை மையம் இப்போ நம்ம திருநெல்வேலியில திறந்திருக்கிறாங்க. மாவட்ட அறிவியல் மையம் பக்கத்துல இந்த ஆதார் சேவை மையம் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கு, இது என்ன புதுசா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஆதார் சேவை மையத்தில் என்ன புதுசு அப்படின்னா, இது நேரடியாக UIDAI சொல்லப்படக்கூடிய இந்த ஆதார் சேவை மையத்தோட நேரடியாக நிர்வகிக்கப்படுது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாகவே இவங்க லிங்க் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆதார் சேவை மையம் வாரத்தோட 7 நாட்களுமே ஒர்க் ஆகும். காலையில் 8 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இங்கே வந்து செயல்பாட்டில் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆதார் சேவை மையத்தில் இருக்கக்கூடிய சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு புதுசாக ஆதார் கார்டு போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும், பிழை திருத்தம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆதார் சேவை மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். இங்கே வந்து நிறைய பேர், அதாவது ஒரே நாளில் 500 பேருக்கு அவங்க சேவை அளிக்கிறபடி நல்ல விரிவாக்கமாக நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த நேரத்தில், அதாவது இனி அடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, இந்த நேரத்தில் தான் நம்ம ஆதார் கார்டெல்லாம் தேடி செக் பண்ணிகிட்ருப்போம். ஏ இதில் நமக்கு அட்ரஸ் தப்பாக இருக்கே, நேம் தப்பாக இருக்கே அப்படின்லாம் இப்போ தான் நம்ம தேடிட்டுருப்போம். இந்த நேரத்தில் சரியான நம்ம நேரத்தில் நமக்கு வந்து இந்த ஆதார் சேவை மையத்தை திறந்துருக்குறாங்க. குக்கரக்குளத்தில் தான் இருக்குது, சயின்ஸ் சென்டர் பக்கத்தில் இந்த மையம் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 7 நாட்களும் ஒர்க் ஆகும், காலையில் 8 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருக்கும்.
3: அடுத்த தகவல் என்னென்னா, தென்காசியில் இன்றைக்கி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி வருவாய் வட்டாட்சியர் அலுவலக முதல் மாடியில் இன்றைக்கி மதியம் 12 மணி அளவில் நடைபெற இருக்குதான். ஸோ இந்த கூட்டத்தில் தென்காசி, செங்கோட்டை, ஆலங்குளம், வீரகேரளம்புதூர், கடையநல்லூர் வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடையலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலோட நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில வைரமுத்து வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 11:50 கேட்டிருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அடுத்துதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, முளைப்பாரி எடுக்கக்கூடிய அந்த விழா, அதாவது கோவில் திருவிழாவில் நம்ம வழிபாட்டோட ஒரு பகுதி தான் அந்த முளைப்பாரி எடுக்கிறது. ஒரு மரபாகவே நம்ம நாட்டில் நம்ம கடைபிடிச்சிட்ருக்குறோம். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, விதைகளோட வீரியத்தை கண்டுபிடிச்சி அது மூலமாக விவசாயத்தில் அறுவடையை அதிகரிக்கிறது தான். இந்த முளைப்பாரிக்காக வளர்க்கப்படக்கூடிய அந்த நாற்று எல்லாமே வழிபாடுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுலேயோ இல்லை ஒரு நீர் நிறைகள்லேயோ கழிக்கப்படுறது வழக்கம். இதில் நம்ம என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, முளைப்பாரி எடுக்கிறது நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தொட்டிகளை வந்து மக்கும் விதமான ஒரு தொட்டிகளாக பயன்படுத்துங்க அப்படின்னு ஆட்சியர் ஒரு அறிவிப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆத்துல
0: முளைப்பாரி எடுக்கிறது வந்து சிலர் வந்து ஃபர்ஸ்ட்லாம் அந்த மண் தொட்டி வச்சிருப்பாங்க, அந்த பூந்தொட்டி கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்கக்கா. இப்ப இந்த பிளாஸ்டிக் தொட்டிலாம் கொஞ்சம் வைக்கிறாங்க,
1: தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்றதுனால.
0: ஆமா,
1: நம்ம அதுலயுமே இப்போ நிறைய வெயிட்லெஸ்ஸான பொருட்கள்லாம் இருக்குது. வாழை மட்டை வச்சு பண்றாங்க, பனை ஓலையை வச்சு பண்றாங்க, தென்னை நார் வச்சு கூட பண்றாங்க. நம்ம அந்த மண்பானை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய உடச்சி போடுறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தகடு வந்து

0: மனிதர்களையோ இல்லை விலங்குகளையோ தண்ணி குடிக்க வர்றப்போ அந்த நீர்நிலைகளில் போகிறப்ப காலில் குத்தி பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு
1: ஆமா.
0: வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இது தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழை மட்டை, பனை ஓலை, தென்னை நார் இதெல்லாம் வச்சு செய்யப்பட்ட தொட்டிகளை வந்து முளைப்பாரி எடுக்க பயன்படுத்தலாம். இது மூலமாக ஆற்று நீரும் பாதுகாக்கும், சுற்றுப்புற சூழலும் பாதுகாப்பாக இருக்கும்.
1: அதாவது இயற்கைக்கு குந்தகம் விளைக்கக்கூடாத அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்னென்னா, பாளை மத்திய சிறையில் சட்ட உதவி மையம் வந்து திறந்திருக்கிறாங்களாம். அதாவது மத்திய சிறையில் கைதிகளை சந்திக்க வரக்கூடிய உறவினர்களுக்கு கைதிகள் தொடர்பான சட்ட உதவிகள் இல்லை ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த உதவி மையத்தின் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆமாம், இன்னும் ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேலைவாய்ப்பு தொடர்பான சேவைகளுக்கு வந்து இணையதளத்தில் இலவசமாகவே நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் எந்த விதமான கட்டணமும் இன்றி, சேவை கட்டணங்கள் இன்றி நம்ம அதை பதிவு செய்ய முடியும். இதே போல் நம்மளுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கலாம். www.tnvelaivaippu.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாக அவங்களே இலவசமாக பதிவு செஞ்சுக்கலாம். இடைத்தரகரோ அதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு பணம் கொடுத்தும் நீங்கள் ஏமாற வேண்டாம். நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து சேவைகளையும், அதாவது வேலைவாய்ப்பு பதிவு பண்ணுறது, அதாவது புதுப்பிக்கிறது, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இந்த உதவித்தொகை வாங்குற விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இலவசமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அலுவலகத்துக்கு நேரில் வாங்க. எந்த விதமான சேவை கட்டணமும் இன்றி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம்.
1: இந்த தகவலோட அடுத்ததான் பாடல் வந்துட்டு இருக்குது.
0: எந்த விதமான கட்டணமும் இன்றி, சேவை கட்டணங்கள் இன்றி நம்ம அதை பதிவு செய்ய முடியும். இதே போல நம்மளுடைய வெப்சைட்லையும் நீங்க பதிவு பண்ணிருக்கலாம். www.tnvelaivaippu.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாக அவங்களே இலவசமாக பதிவு செஞ்சுக்கலாம். இடைத்தரகரோ அதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு பணம் கொடுத்தும் நீங்கள் ஏமாற வேண்டாம். நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து சேவைகளையும், அதாவது வேலைவாய்ப்பு பதிவு பண்ணுறது, அதாவது புதுப்பிக்கிறது, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இந்த உதவித்தொகை வாங்குற விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இலவசமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அலுவலகத்துக்கு நேரில் வாங்க. எந்த விதமான சேவை கட்டணமும் இன்றி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம்.
1: இந்த தகவலோட அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது. மூன்று முகம் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயகரம் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது வெளிச்சம் நிகழ்ச்சி. அடுத்ததாக கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பு உள்ளங்களே, இன்று இனி நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 12:10-12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் பேசலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியின் மருத்துவ பயன்கள். 1:55 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திராட நிகழ்ச்சியில் கர்நாடக மாநிலத்தின் கோகர்னா பீச் பற்றிய தகவல். 3:02 குக்கு நிகழ்ச்சியும்

2 பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் 5-2 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1985 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மார் 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு தொலைசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லட்சுமணன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியும், 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் கருப்பசாமி கதை வெள்ளுப்பாட்டு வழங்குவோர் சிவகாமிபுரம் ராஜலட்சுமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களை கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் விருந்தோமல் பண்பாடு பற்றிய தகவல், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இதில் திருநெல்வேலி டவுனை சேர்ந்த எம் கருப்பசாமி அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். அன்பு உள்ளங்களே, இன்று இனினம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:11.
2: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே. என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான முற்பகல் வணக்கம். ஒரு குடும்பத்தோட அன்பு, ஒரு சமூகத்தோட பலம், ஒரு தலைமுறை நம்பிக்கை அப்படின்னாலே அது பெண்கள் தான். பெண்களோட சிரிப்பு, போராட்டம், வெற்றி, கனவு எல்லாத்தையும் மனம் திறந்து பேச ஒரு அழகான மேடை தான் இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஆமாங்க, இணைஞ்சிருக்கிறோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா. என் கூட
1: நான் உங்கள் திவ்யா.
0: எதுக்கு நீ இப்ப குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க?
1: நான் உங்க மேல கோபமா இருந்தேன்.
0: கோபமா இருந்தியா? எவ்வளவு நேரம் இருப்பேன்?
1: கொஞ்ச நேரம் இருப்பேன். நீங்க பேச விடுற வரைக்கும் கோபமா இருப்பேன்.
0: கோபம் பேசு, கிளப்புங்கள்.
1: அதான் எனக்கு நீங்க எப்போ உங்க பேர் நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த சொன்ன உடனே எனக்கு அந்த கோபம் போயிடுச்சு.
0: அப்படியா? கோபம் போயிருச்சு இப்போ?
1: ஆமா, போயிருச்சு.
0: ஒரு நிமிஷத்துல கோபம் போயிருச்சு. நீ பேசுமான்னு சொன்ன உடனே கோபம்
1: போயிட்டேன். ஆமா,
0: சரி சரி. இதே மாதிரிதான் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? யார்கிட்ட வேணா சண்டை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டனால சண்டை தான் போடுவோம். எவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு பேசாம இருப்பீங்க அப்படிங்கறத அங்க கேள்வி. எவ்வளவு நேரம் உங்க கோபம் இருக்கும் அப்படிங்கறதான். நிகழ்ச்சியில் தோழிகள் கலந்துகிட்டு பேச அழைக்கலாம்.
1: 0462251133 மற்றும் 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: ஒரு
0: மணி நேரம் ஒரு பிரோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கோபப்பட்டு
2: இருந்தாலும் என் பேரம் பிறந்த அந்த கையில வாங்கின ஒரு தருணத்தை நினைச்சு பாப்போமா, எனக்கு என்ன கோபம் இருந்தாலும் போயிடும்.
0: சூப்பர்.
2: அவனா வரும், கோபம் வராத மனுஷங்க கிடையாது. இருந்தாலும் வரும்போது இருப்பேன். அஞ்சு நிமிஷம் தான். அதுக்கு பிறகு அது என்னத்த கோபப்பட்டு என்ன நடக்கும்னு அப்படியே என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன்.
0: ஆமா, இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருமே சந்தோஷமா இருக்கிறதுக்குதான் பிறந்திருக்கு.
2: எங்க வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைங்க நிறையம்மா, என் தங்கச்சி 13 பொம்பளை பிள்ளைங்க. இருந்தாலும் அவ்வளவு நாள் கழிச்சு அந்த பேரம் பிறந்த அந்த சந்தோஷம்
0: சொல்லுங்க.
1: கோபம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும் சொல்லுங்க.
0: ஒருவேளை அவ பாட்டு முக்கிய போட்டா எவ்வளவு நேரம் அவங்கள கோபப்படுவீங்க?
1: ஒரு மணி நேரம்
2: கோபமே வராது. வந்தாலும் நான் ரொம்ப கோபப்படுவேன். நம்ம ரேடியோவை கேட்டு கேட்டு எனக்கு கோபமே வரல,
0: வரவே இல்ல.
1: அப்போ
2: ரொம்ப எல்லாம் அப்படி இருக்காது. அப்படியே இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பேசும் போது அதை கவனமா கேப்பனா அப்படியே கோபம் போயிடும்.
1: ஆஹா, அப்ப சாந்திக்கு கோபமே வராது. அமைதிக்கு பெயர் தான் சாந்தின்னு சொல்லலாமா?

0: பாட்டாவே படியத. நன்றி
1: நன்றி.
0: சாந்திமா, உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி
1: சொல்லுங்க.
0: சாந்திமா.
1: சரிம்மா.
0: மொத
1: நன்றி
0: ரெண்டு
1: நன்றி.
0: தோழிகள் சொல்லும்போது என்னோட கோபம் வந்து 5 நிமிஷத்துக்கு தான் இருக்கும்.
1: ஆமா
0: கோபமே பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆனா எனக்கு உண்மையிலே நம்ம தோழிகள்லாம் சொல்றது உண்மையானு எனக்கு ஒரு
1: ஏன்னா
0: சந்தேகம் இருக்கு.
1: திவ்யா அடிச்சு ரம்யா மண்டை உடஞ்சு போச்சு நிகழ்ச்சியில பாடல்
0: அப்படிலாம் கிடையாதுங்க, அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக பெண்களுக்கு வந்து அந்த கோபம் இருக்கும், அந்த கோபத்தை காட்டுறதுக்கு வந்து வந்து பேசாமல் இருப்பாங்க, இல்லாட்டி நம்ம சில பேர் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த கோபத்தை காட்டுவாங்க. அது எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் தோழிகள் சொல்றதை கேட்க
1: சொல்ல. நீ சொல்லு, நீ சொல்லு, அடுத்தவங்க சொல்ற நீ சொல்லு, எனக்கு எவ்வளோ கோபம் நீடிக்கும்.
0: அந்த நான் யார் மேலே கோபத்தில் இருக்கணும் அவங்க என்கிட்ட சாரி கேட்குற வரைக்கும் அந்த கோபம்
1: சாரி கேட்குற வரைக்கும் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாருக்கும் அப்படிதான். சரி, அடுத்து அவங்க வந்து பேசணும் நம்ம கிட்ட அப்படின்னு எதிர்பார்ப்போம்.
0: முதல்ல யார் வந்து இறங்கி வந்து பேசுறாங்க
1: அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. அழகா சொன்ன திவ்யா, பைசன் திரைப்படத்துல இருந்து மாரி செல்வராஜ் அவங்களோட வரிகளுக்கு நிவாஸ் கே பிரசன்னா அவங்களோட குரல்ல வந்துட்டே இருக்கு பாடல் இதோ.

பச்சிட்டு மயில என் மனசு போதும் மாறாப்பு மேல பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அதிக மச்சிட்டு மயில போன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்ட உடைக்குதடி அதுல ஓ வாசம்

ஓவாசோ நுழைக்குதடி ஓவாசோ நுழைக்குதடி ஓவாசோ நுழைக்குதடி.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் 12:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் 12:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு திவ்யா சொல்லிட்டா, இல்லை நான் 4 நாள் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு
2: நான் சொல்லவே இல்லை. இவங்களா சொல்லிட்டாங்க ஜோனா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கோபம் வந்து.
0: அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது,
2: நம்ம தோழிகிட்டே பேசிடலாங்கிறீங்க,
0: பாஸ் பண்ணிடுவோம். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
3: வணக்கம். ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிறது?
3: வணக்கம், எங்க அம்மா திவ்யா மட்டையும் சோனா மட்டும் பேச கடையில ஒண்ணு பீமா இருங்க, நல்லா இருக்கீங்களா?
2: புன்னகை அரிசி பீமா, வாங்க சொல்லுங்க.
3: எம்மா கோவம்னு கேட்டு நான் அதையாவது கோவப்படுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சோனா அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்கு.
0: சிரிச்சு சிரிச்சு பேசுறதெல்லாம் பொய்யா சொல்லு கோபால், பொய்யா.
3: நான் ரொம்ப கோவப்படுவேன், என்னன்னு கேளுங்க. சோனா அம்மா மேல ரொம்ப கோவம்.
0: சரி படுங்க, நம்ம மேல படம் வேற யார்
3: மேலும் சொல்லணும்ல, மனசுல இருந்தா அதுவும் சொல்லணும். அதாவது அதாவது எங்க நிலையா ஐயா சுந்தராடுவா, அப்பவுமே ஐயா இருக்கும் போதே இனி வாங்கம்மா நன்றி வணக்கம் தேங்க்யூ சொல்ல சொல்லுவாங்க. நீங்க நம்ம சொல்ல கூட கட் பண்ணி
0: எப்ப அத பண்ணனா நன்றி வணக்கம் அப்படிங்க கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடணும்.
3: அதனால அது ஒண்ணுதான், வேற ஒண்ணு உங்க மேல கோவம் இல்லமா.
0: நான் ஏன் மேல கோவப்படுறத சொல்லலையே.
2: பொதுவா உங்களுடைய கோபம் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்ப 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 1 நாளா, இல்ல 1 மாசமா?
3: கோபம் இப்ப நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடும் போது கோபம் இருக்கும், அநியாயம் கோபப்படுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது பேசவே செய்யாது, நானும் பேசுவேன். நானும் அதுக்கு வழியை போய் பேசினாலும் அது அங்க நீங்க பேங்கு, இது எங்களுக்கு பேங்கு, அதுக்கப்புறம் பேசுவேன். அதுக்கப்புறம் பேசிடுவேன். நம்ம குரான் இதுக்கு 3 நாளைக்கு மேல பேசினா அது வந்து ஒரு இதே இல்லை அப்படின்னு அதனால பேசிடுறது எல்லாத்தையும்.
2: அப்ப உங்களோட அதிகபட்சம் அந்த கோபம் வந்து 3 நாட்கள் நாங்க வச்சுக்கலாமா?
3: 3 நாளைக்கு மேல இருக்க கூடாது யாருக்குமே.
2: ஓகேமா, தேங்க்யூ சோ மச். இந்த 1 நிமிஷம் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றீங்களோன்னு நினைச்சு உங்களுடைய
4: உங்களை சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க, உடனே சொன்னாதானே அடுத்தவங்களுக்கு கேக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால 1 நிமிஷம் தான் க்ளோ பண்ணும். எல்லா குணமும் இருக்கணும், அன்பு பாசம் எப்படி இருக்கும் அதே போல கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா கோவம்லாம் படாம இருக்க கூடாது, கோவப்படணும். 1 நிமிஷம் மேல தாங்க கூடாதுங்க. 1 நாள்லாம் எதுக்கு 24 மணி நேரத்துல எத்தனை செகண்ட் அப்படிலாம் நான்

0: மாட்டேன்.
1: அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கோவம் வரலாம்ல? மத்தவங்க கோவப்படுத்தினா
0: ஒரு நிமிஷம் தான் கோவப்படுவேன், உடனே மறந்துடுவேன். எல்லாருமே மனுஷங்க தானே, அது ஒரு குணம்ட்டு நான் மறந்துடுவேன்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்
1: சூப்பர் மேம்,
2: நன்றி. அழகா சொன்னீங்க, அழகா
0: சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டுமே அப்படியே சேக்கம் ஒரு போது மட்டும் அப்படியே கொஞ்சம் அந்த
1: கோவத்தை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கோவம் எல்லாம் வேறதா நல்லா தான் இருக்கும்.
2: இருக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு, அடுத்தவங்களை காயப்படுத்துறது அது வேற கதை.
1: ஆனா கோபமும் எல்லா உணர்ச்சிகளும்
2: எல்லா உணர்ச்சிகளும் இருக்கிற மாதிரி அழுகை கோபமும் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிதானே திவ்யா?
1: கண்டிப்பா. இப்ப பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: நிகழ்ச்சியில சூப்பரா

0: மற்றும் 0462211333 அப்படிங்கிற எண்களுக்கு. நேர்களே, இன்று பிற்பகல் 3-2 ஒளிபரப்பாகும் குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து 9443360794 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு
1: இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படிங்கிற தோழிகள் வரல. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு. என்ன என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காதல் மன்னன் திரைப்படத்துல வைரமுத்து வரிகளுக்கு எஸ்பிபி குரல்ல பரத்வாஜ் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், அதனை தொடர்ந்து மீண்டும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில இணையலாம்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஆகாஷவாணி. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும், ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
1: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றி அடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் அடுத்த 2 மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனா்.

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான

0: இசைவானில் இன்னிசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி. 90 ஆண்டுகளாய் என்றும் மக்களோடு இணைந்திருக்கிறோம். ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் கோபம் எவ்வளவு நேரம் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? கால் பண்ணிட்டு அவங்க வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. லைன் கிடைச்சது கூட அவங்களுக்கு தெரியல.
1: ஆமா, நம்ம தோழிகள் கிட்ட பேசிட்டு இருந்தோம், வந்துட்டாங்க. அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: ஆஹா, இந்த
0: லைனும் சொல்றீங்க. ஊ சொல்லுங்க, இல்ல ஊ சொல்லுங்க, எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? அப்படிதானே கோபம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களோட குணத்தையும் மனப்பக்குவத்தையும் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு கோபம் வந்து சீக்கிரமாக வந்துடும், ஆனால் வந்த கோபம் வந்த வேகத்தில் மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க, வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப நேரம் வருத்தத்தையும் கோபத்தையும் உள்ளே வச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நமக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதான் செய்யும், ஆனால் அதை உள்ளே வச்சுட்டே இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நினைச்சே கூடாது, வச்சுட்டே இருக்கக்கூடாது.
1: வணக்கம், நல்லமா இருக்கோம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஆலங்குளத்திலிருந்து மட்டும்தான் கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கலையே.
0: சுதா
2: பேசுறேன்.
1: சிவா பேசுறீங்களா?
2: ஆமா.
1: இப்பதான் முத முறையா பேசுறீங்களா? நல்லமா இருக்கும். ரொம்ப தேங்கி தேங்கி பேச வேண்டாம். ஜோனாவும் நாங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்களா?
0: நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜாலியா பேசலாம்.
2: சரி மேடம், நீங்களும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: ஆமா, சொல்லுங்க, உங்க கோவம் எவ்வளவு நேரம்?
2: கோவப்பட்ட ஒரு 5 நிமிஷம் எடுத்துறேன்.
0: 5 நிமிஷம், 10 நிமிஷமா? கோவம் சரியாயிருமாங்க. வாங்க, பீமா அம்மாலாம் எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க, 3 மாசத்துக்குள்ள கோவத்தை நீங்க தான் சொல்லிருக்காங்க, உங்க மேல கோவமா இருக்கேன் ஜானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் வைக்கிறது கிடையாது ரொம்ப நாளா. ஏதாவது பண்ட எதுவும் வாங்கி கொடுத்து உங்களை சமாதானப்படுத்திடலாமா இல்ல எப்படி? அன்பா பேசினா போதும். அதாவது அதை தான் திவ்யா சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் உருகிருவேன் அப்படி சொல்றா.
1: வந்து பேசினாலே போதும்.
0: அன்புக்கு மட்டும்தான் நான் அடிபணிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர்மா,
1: நன்றி. நிகழ்ச்சி
0: எல்லாருமே வந்து கோவப்படுறது அப்படிங்கறது இருக்கதான் செய்யுது, ஆனாலுமே அவங்க கிட்ட அடுத்த செகண்ட்
1: சொன்னாங்க, கவனிச்சிங்களா? மொத்த முறை வந்தாலும் அதான் கோவப்படும் போது நான் வந்து தண்ணியை குடிச்சிருவேன்,
0: தண்ணி குடிச்சிருவேன்.
1: கோவம் அந்த உஷ்ணத்தை வந்து தண்ணியை குடிச்சு அவங்க அவதிருதாங்க. சோ அந்த கோவத்தை நீடிக்கணும் அப்படின்னா அவங்க தண்ணி குடிக்காம இருப்பாங்க போல. கோவத்தை குறைக்கணும், தண்ணி குடிச்சிருவாங்க,
0: தண்ணி குடிச்சிருவாங்க போல. இல்ல, அது வந்து ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிறது. எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா, யார் மேலேயாவது கோவம் வந்துதான் மனசுல 10ல இருந்து ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் என்னங்க, அல்லது 1ல இருந்து 100 வரைக்கும் என்னங்க, அதுக்கப்புறம் பேசுங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு
1: சொல்லுவாங்க. உடனே அந்த கோவம்
0: ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நான் முன்னாடி ரொம்ப கோவப்படுவேன், அதுக்காக அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண மெத்தடே அந்த மனசுக்குள்ள 100 கவுண்ட் பண்றதுதான் அப்படி இருக்கும்.
1: நிறைய பகுதிக்கும் வந்துட்டோம் இன்னைக்கு. நம்ம உங்களுடைய கோபம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் பேசணும் நிகழ்ச்சியில கலந்துட்டு எல்லா தொழில்களுக்குமே நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளவு நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களுடைய நின்றதும் நான் உங்கள் திவ்யா, மற்றும்
0: நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. அமர்கலம் திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
5: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
4: अधिक जानकारी के लिए

0: நீளமுள்ள இணைப்பு சாலைகளை அமைத்தல், சாலைகளுக்கு இடையேயான சிறந்த இணைப்புக்காகவும் 550 மாவட்டங்களை இணைப்பதற்காகவும் தேசிய வழித்தடத்தின் கீழ் 5000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைத்தல், 2000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மூலம் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள நகரங்களையும் தொலைதூர பகுதிகளையும் இணைத்தல், கடற்கரையோர பகுதிகளையும் முக்கிய துறைமுகங்களையும் இணைத்தல் ஆகியனவாகும். பாரத் மாலா திட்டமானது மேம்பாலங்கள், புறவழிச்சாலைகள், சுற்றுச்சாலைகள், வழித்தட விரிவாக்கங்கள் மற்றும் தளவாட பூங்காக்களை கட்டுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களை சரிசெய்து தங்க நாற்கரம் மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வழித்தடங்கள் உள்ளிட்ட தேசிய வழித்தடங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற அண்டை நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச எல்லைகளையொட்டியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை சாலைகளையும் சர்வதேச இணைப்பு சாலைகளையும் அமைப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அதிக சரக்கு போக்குவரத்து உள்ள சுமார் 26,200 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் மேம்பாட்டிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடையற்ற பயணம், சீரான தரநிலைகள் மற்றும் திறமையான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த வழித்தடங்கள் முழுமையாக மேம்படுத்தப்படும். அனைத்து பாரத் மாலா திட்டங்களும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஆகியவற்றின் கீழ் நிறுவப்பட்ட அதிகாரம் பெற்ற திட்ட மதிப்பீடு மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவால் தொழில்நுட்ப, நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படும். பாரத் மாலா திட்டத்திற்கு சந்தை கடன்கள், மத்திய சாலை நிதி, அரசுக்கு சொந்தமான சாலை சொத்துக்களை பணமாக்குதல், வரவு செலவு ஒதுக்கீடுகள் ஆகிய 4 வழிகள் மூலம் நிதியளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மொத்தமாக 2,00,000 கோடி ரூபாய் சந்தை கடன்கள் மூலம் திரட்டப்படும். அதே சமயம் 1,00,000 கோடி நிதி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்க கட்டண வசூல் மூலம் பெறப்படும். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் வழித்தடங்களின் எண்ணிக்கையை 6 to 50 விரிவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாகும். மத்திய அரசு பாரத் மாலா திட்டத்தின் மூலம் வர்த்தகத்தை மேம்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தவும், நாட்டின் சாலை வலையமைப்பை வலுப்படுத்தவும் முயல்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பாரத் மாலா பரியோஜனா குறித்து, அதாவது சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is holding talks with President of Cyprus Nikos Christodoulides in New Delhi to further strengthen bilateral cooperation. We now go over live to the Prime Minister's address.
5: और इस संकल्प को साकार करने के लिए आज हम अपने विश्वसनीय संबंधों को एक स्ट्रेटेजिक पार्टनरशिप के रूप में एलिवेट कर रहे हैं. फ्रेंड, भारत और साइप्रस के बीच यह स्ट्रेटेजिक पार्टनरशिप दोनों देशों के

0: ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is holding talks with President of Cyprus Nikos Christodoulides in New Delhi to further strengthen bilateral cooperation. We now go over live to the Prime Minister's address.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நலம் தான நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசனாங்கண்ணியோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மஞ்சள் கரிசனாங்கண்ணி அப்படிங்கிறது தமிழர் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்ச ஒரு அரிய மூலிகை கீரை தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் ஒழுக்கி இருக்கக்கூடிய முதல் பாடல் என்ன திரைப்படத்துலன்னு கேட்டிங்க அப்படின்னா, பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து வாழ்வர்களுக்கு TMS மற்றும் எல்லா ஈஸ்வரி குரல் MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

இணைந்திருக்கிறோம் நலம்தான நிகழ்ச்சி. இன்றைக்கி நிலம்தன நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது தமிழர் பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கியமான இடம் பெற்ற ஒரு அரிய மூலிகை கீரை அப்படின்னு சொன்னல. இது சித்த மருத்துவம் மற்றும் நாட்டு வைத்திய முறைகளில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இது வந்து பொதுவாக இயற்கையாக வயல்களில் ஈரமான நிலங்களில் கிராமப்புற பகுதிகளில் வளரக்கூடிய இந்த செடி உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த மூலிகை சிறந்ததாக கருதப்படுது. அதுதான் நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து. டிஎம்எஸ் குரலை எம்எஸ்வி இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:15.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 1:20 இணைந்திருக்கிறோம் நலந்தன நிகழ்ச்சியில். நலந்தன நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியின் மருத்துவ பயன்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கீரையோட முக்கியமான பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமாலை, கல்லீரல் பலவீனம், உடல் சூடு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முன்னாடி பாரம்பரியமாக அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு இருக்குல்ல, அதை எடுத்து அதை தான் கொடுப்பாங்களாம். இது வந்து கல்லீரலை சுத்தப்படுத்தி அதோட செயல்பாட்டை மேம்படுத்த உதவுறதா நம்புகிறாங்க. அதனால் கிராமங்களில் உடல் சோர்வு அல்லது கண்களில் மஞ்சள் நிறம் தென்பட்டாலே போதும், இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை கண்டிப்பாக உணவுல சேர்க்கக்கூடிய பழக்கம் இருந்ததுதான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஆசைமுகம் திரைப்படத்திலிருந்து வாலிபர்களுக்கு டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா குரல், சுபையா நாயுடு அவங்களோட இசையில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:25.

இணைந்திருக்கிறோம் நலம்தரான நிகழ்ச்சியில். இன்றைக்கி நலம்தரான நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியின் மருத்துவ பயன்கள் பற்றிய தகவல்கள் தான் கேள்வி தெரிஞ்சுக்கோம். இது வந்து முடி ஆரோக்கியத்துக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் வந்து தலைமுடி உதிர்றத குறைக்குதாங்க. முடியை நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர செய்ய இது உதவுது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதோடு நிறைய சித்த மற்றும் ஆயுர்வேத எண்ணெய்களில் இந்த கரிசலாங்கண்ணி முக்கிய மூலிகையாக சேர்க்கப்படுது. அதனை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய சூடு இருக்குல்ல அது எல்லாமே குறைஞ்சி முடி வேர்கள் முடியோட வேர்கள் எல்லாம் பலப்படும் அப்படின்னு நம்பப்படுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சோமு அவங்களோட வரிகளுக்கு பி சுசிலா குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 1:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz.

நிகழ்ச்சி. இன்னைக்கு நிலம்தான நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக கருதப்படுது. உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுறதுனால தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முகத்தில் பரு வரும்ல அந்த மாதிரி பிரச்சனை, தோல் அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாட்டு வைத்தியர்கள் இந்த கரிசலாங்கண்ணியோட சாற்றை தான் வெளிப்புறமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உடலில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே குறைஞ்சி சருமத்துக்கு இயற்கையான பொலிவை தர இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதோடு சேர்த்து செரிமான அமைப்பை சீராக்கிறதுலையும் இந்த கீரை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. அஜீர்ணம், வயிற்று எரிச்சல், உணவு செரிமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒளிக்க இருக்கக்கூடிய பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

இந்த கரிசலாங்கண்ணி உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் அப்படின்ட்டும் பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு கூறப்படுது. இதில் இருக்கக்கூடிய இயற்கை ஊட்டச்சத்து உடலை வலுப்படுத்தி சோர்வை குறைச்சி தினசரி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. கிராமங்களில் மழைக்காலங்களில் உடல்நலத்தை பாதுகாக்க இந்த கீரையை உணவுல சேர்க்கிறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த கீரையை நிறைய விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீரையை சமைச்சி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், சாறு எடுத்து அதை காலையில் குளிக்கலாம், அல்லது எண்ணெய் தயாரித்து தலைமுடிக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து சிலர் வந்து மூலிகைகளோடு சேர்த்து கஷாயமாகவும் தயாரிக்காங்கலாம். இயற்கை மருத்துவத்தில் ஒரு பாதுகாப்பான மற்றும் நிறைய பயன்கள் கொண்ட மூலிகையாக இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பார்க்கப்படுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலா குரல் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 1:35. இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் மஞ்சள் கரசலாங்கனியின் பயன்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த கரசலாங்கனியை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிலர் துவையல் மாதிரி அல்லது கீரை வடிவில் சமைச்சு சாப்பிட்றாங்களாம். உடலுக்கு லேசான குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய தன்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த

நேரம் 1:40. என்றும் இளமையுடன் எட்டு திக்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நம் ஆகாஷ்வாணி 90வது ஆண்டில் வெற்றி நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருக்கிறோம் நலம்தான நிகழ்ச்சி. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இதை வந்து எந்த மூலிகையை போலவும் நிறையெல்லாம் எடுத்துக்கூடாது, அளவாக தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலருக்கு வயிற்று பிரச்சனைகள் அல்லது ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அல்லது உடல்நலக்குறைவு இருக்கக்கூடியவங்க, மருத்துவர்கள் அல்லது

மூத்த வைத்தியரோட ஆலோசனையின் பிரகாரம் தான் அதை எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை மருத்துவத்தின் பொக்கிஷமாக விளங்கக்கூடிய இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது உடலுக்கும் மனசுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அரிய மூலிகையாக இருக்குது. அதனால் பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபி குரலில் எம் எஸ் உசனந்தன் சில பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய

0: யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோரிலைடிஸுடன் இணைந்து பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயக சட்ட விதிகள் போன்ற மதிப்பீடுகள் இரு நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இக்கொள்கைகளில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியாவில் சைப்ரஸ் நாட்டின் முதலீடு கடந்த 10 ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்றார். இரு நாடுகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகரித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகோலியிருப்பதாக கூறினார். இதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை இரு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இச்சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே தீவிரவாத தடுப்பிற்கான கூட்டு பணிக்குழு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி, உயர்கல்வி, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களும் காலியாக உள்ளன. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேத்ரா அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். பாதுகாப்பு பணிகளில் மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள், உளவு முகமைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூடுதல் ஒருங்கிணைப்பு மிகவும் இன்றியமையாதது என்றார். நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுத்து அதனை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து, வாஷிங்டனில் நடைபெற்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராயின் பிறந்த நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29 நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 700 மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தொடங்கிய 49 கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஏற்காடு அண்ணா பூங்காவில் 200,000 மலர்களை கொண்டு மலர்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள், டெடிபேர், தேவதை, பரதநாட்டிய மங்கைகள், இரட்டை இதயம், மான் உருவம், பிறைநிலா, சிறகு கொண்ட இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கிருஷ்ண ஜெயந்தி வரும் செப்டம்பர் மாதம் 4 கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் விழாச்சேரியில் 200 மேற்பட்டோர் களிமண்ணாலான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழாச்சேரியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் களிமண்ணால் ஆன பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வழக்கமாக தயாரிக்கும் கிருஷ்ண சிலைகளுடன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக கிருஷ்ணர் செட்டுகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 3 உயரம் முதல் 1.5 உயரம் கொண்ட கிருஷ்ண சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இன்று காலை முதலே தமிழகம் மற்றும் புதுவை, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் இரவு வரை இடைவிடாது பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 நேரத்திற்குள்ளாகவே 3 ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 30 நடைபெறவுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 முதலீடுகளை 2x திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
2: குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் இல்லையா, ஒன்றுலேருந்து ஒரு 6-7 வயசு வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அதை ஒரி பண்ணக்கூடாது. யூஸ்வலாக பல்லு முளைக்கிற அந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா முன்பல் வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவில் கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு முளைக்கக்கூடிய பல் அப்படின்றதுனால அது நல்லா டெவலப் ஆகி பெரிய சைஸாக வந்துடும். ஆனால் குழந்தைங்க அப்போ தான் வளர்ந்துட்டுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கவலைப்படக்கூடியது, என் குழந்தைங்க வந்து முன்னாடி ரெண்டு பல்லும் வந்து பெருசாக இருக்குது, தள்ளிட்டு வெளியில் தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டு பல்லுக்கு நடுவில் கேப் நிறைய இருக்குது, டாக்டர் இது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 5-6 வயசுலேயே நிறைய பெற்றோர்கள் வந்து கவலைப்படுவாங்க. ஆனால் அது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். அடுத்தடுத்து பற்கள் முளைக்கும் பொழுதும் அவங்களோட வளர்ச்சி, அதுக்கடுத்தடுத்து அவங்களும் வந்து கொஞ்சம் அடுத்து க்ரோத் ஹைட் ஆவாங்க, அவங்க வளரும் போதும் அது வந்து சரியாயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அலைன் ஆயிரும். ஸோ அந்த பருவத்தில் வந்து நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. டக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, டக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை, அதுவே முளைக்க முளைக்க பல் வந்து பின்னாடி பற்கள் எல்லா பல்லுமே வந்து முளைச்சதுக்கு அப்புறமா தானாகவே சீராயிரும். ஆனால் குறிப்பிட்டு ஒரு 10 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 11 வயசுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஒரு சில பற்கள் வந்து அப்போவே கவனத்துக்குரியதாக இருக்கும், அது வந்து நமக்கு பார்த்தா தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப அதாவது மேல் பல்லு வந்து உள்ளே பார்க்குவோம், நம்ம பொதுவாக என்ன மாதிரி இருக்கும், மேல் பல்லு வெளியிலையும் கீழ்த்தாடைக்குள்ள பல் வந்து உள்ளேயும் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து மேல் தாடை உள்ள பல் வந்து கீழேயும் கீழ்த்தாடைக்குள்ள பல் வந்து வெளியிலையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சீக்கிரமாக ட்ரீட் பண்ணணும். அதை சீக்கிரமாக ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு வந்து நேரமும் கம்மியாக செலவிட்டால் போதும், செலவும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது ஈஸியான ட்ரீட்மெண்ட்டும் கூட பருவ குழந்தைகள்லையா. ஸோ வந்து க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். ஒரு சில பேருக்கு வந்து பல்லு ரொம்ப முன்னத்தள்ளி இருக்கும், இல்லை நிறைய கேப்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து முன்னும் பின்னுமாக இருக்கும், நெருங்கி போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பற்கள் ஒரு 11-12 வயசுக்கு அப்புறமாவே நம்ம அதை நோட் பண்ணுறோம். அதுக்கப்புறமாவும் அந்த வயசுக்கு அப்புறமாவும் அந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் வந்து ஒழுங்காக ப்ரஷிங் பண்ண முடியலை, இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து அழுக்கு நிறையா சேருது அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை பல் மருத்துவரை வந்து அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கை சூப்புவாங்க இல்லையா, தம் சக்கிங் ஹேபிட்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து வாயை திறந்து மூச்சு விட்டு தூங்குவாங்க. குழந்தைங்க தூங்குறப்போ நைட்டு வந்து நிறைய பெட்ரோல் வாட்ச் பண்ணியிருப்பாங்க, வாயை திறந்து தூங்குவாங்க. ஸோ இதுவுமே வந்து பல்லு முளைக்கிறப்போ அதோட வரிசைப்படுத்துறத வந்து கண்டிப்பாக பாதிக்கும். இந்த கை சூப்புறதுனால முன்பல் வந்து ரொம்ப முன்னாடி வந்துடும், வாயை திறந்து மூச்சு விடுறப்பையும் முன்பல் வந்து முன்னாடி வந்துடும். ஒரு சில பேர் நாக்கு வச்சு தெத்திட்டே இருப்பாங்க, நாக்கு வச்சு இந்த மேல் பல்லை வந்து மேல் அன்னத்தில் வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பழக்கமாக இருக்கும், எப்படி நம்ம ஒரு சில பேருக்கு நகம் கடிக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குன்னு சொல்கிறோமோ, நாக்கு வச்சு தத்திட்டே இருக்கிறதுனால அதனாலேயும் அவங்களுக்கு வந்து பல்லு முன்னாடி போகும். இதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம்.
0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.

மலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பீச், அதாவது கடற்கரைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கடற்கரைக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம இந்தியாவில் நிறைய கடற்கரைகள் இருக்குது. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கடற்கரை நகரமான கோகர்னாக்கு தான் இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காற்றலையில் பயணிக்கிறோம். இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் திவ்யா. கோகர்னா கடற்கரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் வந்துட்டே இருக்குது. நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து என்ஆர் ரகுநந்தன் இசையில் ஜி வி பிரகாஷ் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இரண்டு மணி 16 நிமிடத்தில் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மணித்திறனாடு நிகழ்ச்சி. கர்நாடகா மாநிலத்தில் உத்தர கன்னடா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சின்ன அழகான கடற்கரை நகரம் தான் கோகர்ணா. அகனாஷினி கங்காவலி அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஆறுகள் இந்த கோகர்ணாவில் தான் சங்கமிக்குது. இந்த ரெண்டு ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம் பசுவுடைய காது இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் இருக்குதான். கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பசுன்னு அர்த்தம், கர்ணம் அப்படிங்கிறதுக்கு காது அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம். இதனால தான் இந்த ஊருக்கு கோகர்ணா அப்படின்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஊருடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கடல் திரைப்படத்திலேருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: காற்றினிலே வரும் தகவல் களஞ்சியம். இது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் மக்கள் பணியில்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கோகர்ணா பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கோகர்ணால நிறைய கடற்கரைகள் இருக்குது, அதனால தான் இதை கடற்கரை நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது கடற்கரை நகரம் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக தலமும் கூட. எப்படி நமக்கு திருச்செந்தூர் கோவில் பக்கத்தில் கடற்கரை இருக்குதோ, அதே மாதிரி இந்த கோகர்ணாவுடைய பிரதான கடற்கரை மெயின் பீச்சுக்கு பக்கத்தில் மகாபலேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் இதுவும் ஒன்றா. இந்து புராணங்களின்படி இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா, ராவணன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து ஒரு ஆத்மலிங்கத்தை வாங்குறாரு. அந்த லிங்கத்தை எந்த பூமியில் வைக்கிறாரோ அதே இடத்துல அந்த லிங்கம் வந்து நிலச்சிடுமா அப்படின்னு ஒரு நிபந்தனை இருந்துச்சு. அதனால லங்காபுரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயுமே வச்சுட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கவனமாக ராவணன் போய்கிட்டு இருக்காரு. அப்போ விநாயகர் ஒரு சிறுவன் வடிவத்தில் வந்து அந்த லிங்கத்தை பூமியில் வந்து வச்சிடுறாரு. ஸோ ராவணன் அதை எடுக்க முயன்ற போது லிங்கத்துடைய சில

பகுதிகள் எல்லாமே நிறைய இடத்துல செதறி விழுது. அந்த இடங்களில் அந்த செதறி விழுந்த பகுதிகள் எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வந்து பஞ்ச மகா க்ஷேத்திரங்களாக இருக்குது. அது தாராஸ்வரர், குணவந்தேஸ்வரர், முருதேஸ்வரர், சிதேஸ்வரர் அப்படிங்கிற இடங்களில் அந்த பகுதிகள் எல்லாமே செதறி விழுந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோகர்னால கொஞ்சம் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து பசுவுடைய காது மாதிரி இருந்துச்சான் அந்த லிங்கத்துடைய பகுதி. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கோ அப்படின்னா பசு, கர்ணம்னா காது. அதனால தான் அந்த கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மூலவர் கோகர்ணாவோட அந்த மகாபலீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய மூலவரானது ஆத்மலிங்கம் 1500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. சதுர வடிவ கருங்கல் பீடத்தில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய அந்த உச்சி பகுதி மட்டும்தான் பக்தர்களுடைய பார்வைக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. எப்படி நம்ம திருச்செந்தூருக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு போகும்போது கடலில் குளிச்சுட்டு போய் சாமியை பார்ப்போமோ, அதே மாதிரி இங்கேயும் வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல கடலில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு போறது வழக்கமாம். கோகர்னால நிறைய கடற்கரைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தல்ல, அந்த கடற்கரைக்கு தான் நம்ம அடுத்தது போக போறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நாணயம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. மணி திருநாடு. கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணா பீச் பற்றி தான் கேட்டுருக்குறோம். இங்கே நிறைய கடற்கரை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, குட்லே பீச், கோகர்ணா மெயின் பீச், ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச்னு, ஓம் பீச் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடற்கரைகள் இருக்குது. இந்த அஞ்சு முக்கியமான கடற்கரைகள் தான் ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த அஞ்சு கடற்கரைகளில் சுற்றுலா பயணிகள் ரொம்பவே பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு பீச் எது அப்படின்னா, கோகர்ணாலேயே இருக்கக்கூடிய கடற்கரைகளில் அளவில் பெருசாக இருக்கக்கூடிய குட்லே பீச் தான். அமைதியான சூழலை விரும்புகிறவங்களுக்கும் மாலை நேர சூரிய அஸ்தமனத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கும் ஒரு உகந்த அழகிய கடற்கரை தான் இந்த குட்லே பீச். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. மரியான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் பாடியிருக்கிறாங்க. பாடலுக்கு இருட்டையே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களை இன்று பிற்பகல் 3-2 இடம்பெறும் குக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து 9443360794 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இரண்டு மணி 46 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. கோகர்ணா கடற்கரை பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுவும் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு கடற்கரைனா அது குட்லே பீச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த குட்லே கடற்கரைக்கு அடுத்தபடியாக கோகர்ணாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிரபலமான கடற்கரை அப்படின்னா அது ஓம் பீச். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துடைய வடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கடற்கரைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒரு கடற்கரைனா அது இந்த ஓம் பீச் தான்.

போக்கர்னால் இருக்கக்கூடிய அந்த எல்லா கடற்கரைகள் எல்லாமே சர்ஃபிங், பனானா படகு சவாரி, பாராசைலிங், ஸ்கூபா டைவிங், ஜெட்ஸ்கிங் மாதிரியான நீர் விளையாட்டுகளுக்கு ரொம்பவே பிரபலமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோகர்ணா பீச் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஓம் கடற்கரையிலிருந்து ஒரு 20 நிமிட நடைப்பயண தூரத்தில் தான் இருக்குது ஹாஃப் மூன் பீச். இந்த பீச்சுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு மலையை சுற்றிட்டு தான் இந்த கடற்கரைக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஹாஃப் மூன் பீச் பேருக்கு ஏற்ற மாதிரியே அரை நிலவு போல இதோட வடிவம் இருக்கும், அதனால தான் இந்த பீச்சுக்கு இந்த பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம போகக்கூடிய ஒரு கடற்கரை அப்படின்னா பாரடைஸ் பீச். பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பாரடைஸ் அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொர்க்கத்துக்கு போன ஒரு அனுபவம் வந்து கிடைக்குமா இந்த பாரடைஸ் பீச்சுக்கு போனோம் அப்படின்னா. ஏன்னா மலையேற்றம் இல்லைன்னா படகு மூலமாக மட்டும்தான் இந்த பாரடைஸ் பீச்சுக்கு போக முடியும். ரொம்பவே அமைதியான இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை இந்த பாரடைஸ் பீச்.

மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோகர்ண கடற்கரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இயற்கையை ரசித்து அனுபவிக்கிறவங்க, மலையேற்றம்

நீர் விளையாட்டு இதெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இந்த கோகர்ணா கடற்கரைகள் ஒரு உகந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. மரினா திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து குக்கோ நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில்

தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. கொன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. அழகான இந்த நாளை இன்னும் அழகாக்க வந்துட்டே இருக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சி. நீங்க ரசிச்ச பாடல்கள், நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்த பாடல்கள், மெமரிஸ்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பாடல்கள், நல்ல ஒரு மோட்டிவேஷனல் சாங் இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களே உடனே உங்களோட ஃபோனை எடுத்து குக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பெயர் மற்றும் உங்களோட ஊர் இதை டைப் பண்ணிட்டு 9443-3607-94 அப்படிங்கிற எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9443-3607-94 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. ரேடியோவோட வால்யூமை அப்படியே ஹை பிச்சில் வாச்சு, அப்படியே மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இசையோட இந்த அழகான தருணம் ஆரம்பமாவது நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறேன். என்ன நிகழ்ச்சி டி பஞ்சோனா, நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காமராஜர் நகரில் இருக்கக்கூடிய சங்கர் ராஜ் அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு மனுநீதி திரைப்படத்திலிருந்து ரோஜ தோட்டம் அந்த பாடல் இதோ.

நேரம் 3:09. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்டீங்க அப்படின்னா, நெல்லையிலேருந்து உமா கேட்டிருக்காங்க, எனக்கு சாமுண்டி திரைப்படத்திலிருந்து முத்துநகையே பாடல் வேணும் அப்படின்னு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:15. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகனு கேட்டீங்க அப்படின்னா, ஆரியங்காவூர் ஜானகி, கனக சபாபதி சரஸ்வதி, சரவணகுமார் இவங்க கேட்ட அந்த பாடல் நெத்தின் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் கை பாடிக்கொண்டிருக்கும் நம் ஆகாஷ்வாணி 90வது ஆண்டில் வெற்றி நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 3:21. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அருள்ராஜ், ராதா, சாய் பிரதீப் இவங்க கேட்ட பாடல். விஸ்வாசம் திரைப்படத்தில் இருந்து கண்ணான கண்ணை பாடல் கேட்டிருக்காங்க, திருச்செந்தூரில் இருந்து.

நேரம் 3:25. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுப்பட்டையிலேருந்து தாமரை செல்வி செல்வபூரணி அவங்க கேட்டிருக்காங்க. கிழக்கு சிமிலே படத்திலிருந்து ஆத்தங்கர மறுமை பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் தோ

நேரம் 3:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜே ஜே நகர் வர்ஷினிக்காக வந்துட்டே இருக்க விரும்மாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:43. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்டீங்க அப்படின்னா, நெல்லையிலேருந்து முத்து கேட்டிருக்காங்க, எனக்கு பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி

நேரம் 3:48. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கழுகுமலையிலேருந்து ஜான்சி மீரி அவங்க கேட்டிருக்காங்க அந்த பாடல். இதோ கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:53. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, அதாவது யாரோட பாடல்லாம் ஒளிபரப்பாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காமராஜ் நகர்லேருந்து சங்கர்ராஜ், நெல்லையிலேருந்து உமா, ஆரியங்கவூர் ஜானகி அவங்களோட பாடலும், திருச்செந்தூர்லேருந்து அருள்ராஜ், புதுப்பட்டி தாமரை செல்வீட்டு ஜேஜி நகர், வர்ஷினி உடையாம்புலி அருள்ராஜ், முத்து நெல்லையிலேருந்து கழுகுமலை ஜான்சி ஜான்ஸ்மேரி அவங்களோட பாடலும், கடைசியாக பாளையங்கோட்டையிலேருந்து செம்பலன் ஆதிக்கவி இவங்களோட பாடல்களும் ஒளிபரப்பு இருக்கு. இன்றைக்கி நான் மெசேஜ் பண்ணப்பா எனக்கு பாட்டே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனாலும் எத்தனை பேர் பாட்டு கேட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராஜபாளையத்துலேருந்து ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி இவங்களோட பாடல் ஒளிபரப்ப முடியல. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க, உங்களோட பாடல் கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிபரப்பப்படும். வீரநல்லூர்லேருந்து தேவேந்திரன், தமிழ் செல்வன் இவங்களோட பாடலும், முனீர்பாளையத்துலேருந்து பிரதீக்ஷா அவங்களோட பாடலும், வி கே புரத்துலேருந்து முகமது அவர்களோட பாடலும், நெல்லையிலேருந்து ராஜேஷ் அவர்களும், குருவன்கோட்டை முருகன், தீபக்குட்டி இவங்களோட பாடல்களும், கோயில்பட்டி பொன்மலர், அன்னைநகர் சுரேஷ், சித்ரா, நெல்லை, பாளையங்கோட்டை அருள், வேப்பங்குளம் வின்சி, ஆனந்தபுரம் சிந்து, சைலஜா இவங்களோட பாடல்களும், குருவன்கோட்டை முருகன், தீபக்குட்டி இவங்களோட பாடல்களும், திப்பானம்பட்டி தெய்வசகாயம், கோடங்குளம் ஆகாஷ், கடங்கநேரி கண்ணன் சுமதி, ஹென்சி சரண்யா வால்மா, தென்காசி குத்தாலிங்கம், மூத்துப்பட்டி நவீன், உமா கடையம் குமார், குருவாங்கோட்டை சிவநாடனூர் மாரி அந்தோனிராஜ், சென்னை அறந்தாங்க ஐயப்பன், வெக்காலிப்பட்டி பிரதீபா, வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி, பாளையங்கோட்டை ராமச்சந்திரன், நல்லூர் பார்வதி, முத்துசெல்வி, அமுதன், மார்ஷல், மீனாட்சிபுரம் தங்கப்பழம், கடையம் முரளி, பனையடிப்பட்டி அரசு, சடைப்புபுரம் செல்வகுமார், வேப்பங்குளம் மின்சி இவங்களோட பாடலை ஒளிபரப்ப முடியல. அதோடு சேர்த்து ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் ஐயாவோட பாடல்களையும் ஒளிபரப்ப முடியல. தொடர்ந்து நீங்கள் முயற்சிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களோட பாடல் ஒரு நாள் காட்சிகளை ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல், நிறைவான பாடல் என்ன பாடல்னு கேட்டிங்க அப்படின்னா, வசமெல்லாம் வசனம் திரைப்படத்திலிருந்து செம்புலன் ஆதிக்கவி பழங்கோட்டிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க, பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையில் நஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து

அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான்பட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வந்துட்டாயா வந்துட்டா வாய் விடுங்க வந்துட்டா உங்களுக்க வந்துட்டா வந்தது யாரு
2: ஜோனா?
1: நான் இல்லம்மா, இன்ட்ரோ கொடுத்ததே உனக்கு தானே.
2: எனக்காகவா? வணக்கம், ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கிறேன். ஓகே, எப்படி இருக்கிற?
1: ஏதோ இருக்கு அவங்க முனிதர, நீங்களா எங்க முன்னாடி இருக்குறாங்களா?
2: எல்லாம் பொய்யா, அள்ளி அள்ளி விடக்கூடாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து பொதிகை தும்பி.
1: ஆமாம், பொதிகை தும்பி கேம்ஸும் விளையாட இருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462561132 மற்றும் 0462521133 அப்படிங்கிற அந்த எண்களில் அழைக்கலாம். ஸோ உங்களுக்காக ரொம்ப சூப்பராக போக இருக்கு. தாயம் உருட்ட நீங்கள் விளையாட நான் வேடிக்கை பார்க்க. ஐயோ, ஒரே கூத்தா இருக்கு
2: அப்படிங்கறதான் போட்டியா இருக்க போட்டியா இருக்கு அவங்களுக்கு தான் போட்டி. யார் ஜெயிக்காங்க அப்படிங்கறத நாம நிகழ்ச்சி முடிவுல சொல்லுவோம்.
1: நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, உத்தமபுத்திரன் திரைப்படத்துல இருந்து.
3: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: டக்குன்னு ஒரு பாட்டு போடு பாட்டு போடுன்னு சொன்னியா, அது இதுக்கு தானா, டான்ஸ் ஆடுறதுக்கு தானா?
1: அது சரிதான். ஆமா அதான, உசுமல்ல அரசு, உசுமல்ல அரசு, உசுமல்ல அரசு.
0: அது கொஞ்சம் நாங்களை உசுமி பார்க்கோம் உங்களை.
1: ஓ, அதுக்காக இப்படி ஒரு பாட்டா?
0: ஆமா.
1: சரி, விஜய் ஆண்டனிக்கிட்டே ஒரு நாள் கேட்டுருவோம்.
0: கேட்டுருவோண்ணா, ஆ வரும்போது திருநெல்வேலியில் வரும்போது கேட்டு விட்டுருவோம். என்ன அதோட உசுமலாசன் அவசி வாக்கிங்க அப்படின்னு கேட்டலாம். சரி தாய உருட்டு, அதுக்கு மட்டும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து?
1: ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து?
2: மகாலட்சுமி தேவி, சோனா மேடம், சுந்தரம் மேடம் இருக்கீங்க.
1: சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும். உங்க இங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா?
1: ஆமா, நம்மள வந்து நாடு கடத்திட்டாங்க. இப்பதான்
0: தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிருந்தாப்ல, தூக்கிட்டு வந்திருக்கு,
1: பார்த்து வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே,
0: உங்களுக்கு தாய விட்டுடலாமா? இப்ப எனக்கு உங்களுக்கு தான் போட்டி. என்னால உதறையெல்லாம் பேஸ் பண்ண முடியாது, நான் நிதானமா என் கால் தரையில இல்ல அப்படின்ட்டா. சரி, அப்போ நம்மளே ஃபேஸ்
1: பண்ணிருவோம்.
0: மூணு விழுந்தா என்ன பண்ணும்? நாங்க தான் கேள்வி கேட்கணுமா? ஈஸியா கேட்கணுமா? சரி, சும்மா ஒரு சாம்பிள் கொண்டு கேட்டு. சோகமா இருக்கிற மரம் எது? சோகமா இருக்கக்கூடிய மரம் எது? அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு
1: இருக்கேனா.
0: சோகமா இருக்கக்கூடிய மரம், தூங்க வஞ்சி மரம்லாம் கிடையாது, அசோக மரம். சரியா? ஆனா அது உங்களுக்கு கேள்வி கிடையாது. தண்ணில இருந்து ஏன் கரண்ட் எடுக்கிறாங்க? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ.
1: சொல்லுங்க, நீங்க ஏதாவது
2: தண்ணில இருந்து கரண்ட் எடுக்க முடியும்?

0: கடைக்கு எடுக்காங்களா,
1: இல்லாட்டி தண்ணி அப்படியே விட்டுருவாங்க, அதோட குளத்தோட போயிடும். அப்படிதானே
0: மகாலட்சுமி, கரண்ட்ல இருந்து தண்ணி எடுக்க முடியாது, அதான் தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்காங்க.
1: சொல்லி கொடுத்தேன், நீங்க என்னங்க, நீங்க
0: அவங்க மனது எங்கோ இருக்கிறது, நன்றி மகாலட்சுமி. அவங்களுக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
1: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம்.
1: எதே?
0: திருநெல்வேலி
1: மாவட்டம். நல்லா இருக்கீங்களா? ஓகே, நாங்க சூப்பரா இருக்கோம். உங்களுக்கு உருட்டுறோம், நாங்க என்ன ஏதுன்னு பாத்துருவோம். உங்களுக்கு மூணு விழுந்திருக்கு.
0: மூணு விழுந்திருக்கு.
1: நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். சரி, ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க அத டக்கு டக்குன்னு சொல்லணும், சரியா? பெட்டில இருந்தது பட்டு, பட்டு மேல இருந்தது பொட்டு, இந்த அப்படி தட்டு, இத வந்து டக்கு டக்குன்னு சொல்லணும்.
2: பொட்டுல இருந்து பட்டுல இருந்து டக்கு.
1: உங்க எதுக்கு உங்க நெட்வொர்க்க விட்டு விட்டு விட்டு விட்டு கேக்குது?
2: விட்டு விட்டு கேக்குது.
1: அதான் விட்டு விட்டு கேக்குது. பெட்டியில இருந்தது பட்டு, பட்டு மேல இருந்தது பொட்டு, இந்த அப்படி தட்டு.
2: பெட்டியில இருக்கு பொட்டுல இருக்கு.
0: இது ஏதோ

0: தெரியுது.
1: ஒரு மார்க்க நீ வச்சுக்க, ஒரு மார்க்க நான் வச்சுக்கிறேன்.
2: பொட்டி
1: வடி வடிக்க மாதிரி நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ
0: தேங்க்யூ ஐச்சர்ஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்ச்சி இடத்துல. ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வெடி திரைப்படத்துல இருந்து கவிதன் வரிகளுக்கு ஆண்டனி, விஜய் ஆண்டனி அவங்களோட பாடல் தான் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி தானே?
1: ஆமா
0: ஆ
2: அண்ணன் தங்கச்சியா?
0: ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கு இனிஷியல் அதே வரும். எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. அவர் ஒரு இசையமைப்பாளர், அவர் ஒரு பாடகர், அவர் ஒரு நடிகர். அவங்க தங்கச்சி கூட
2: பவதாரணிய சொல்றியோ?
0: நஹி
2: ஹர்னி திப்பு, அது பேர்.
0: ஹலோ, அந்த அவங்க தங்கச்சி கூட ஒரு படத்துல டிங் டிங் டிங் டிங் டிங் அப்படிலாம்
2: பாடுறாங்க, டிங் டிங் டிங் டிங்
0: அப்படியே டான்ஸ் ஆடி இருக்காங்க.
2: யா மூள வேற அப்சலூட்டுமே கிடக்கு.
0: அந்த படம் வேற, கமலஹாசன் நடிச்ச படம். இதுக்கு மேல க்ளூ உனக்கு வாழ்க்கையில கொடுக்கவே முடியாது, அப்படிதானே சார்?
2: அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாலா என்னோட ஆன்சர்? இப்ப சொல்லிதாயா?
0: அதான் ரெண்டு பேருக்கு ஒரே இனிஷியல். எத்தனை தடவை ஒரு பேரை உச்சரிச்சிருப்பார் ரேடியோல?
1: அவர் வந்து ஒரு பெரிய பாடகர்,
0: ஒரு பெரிய பாடகர். இதுக்கு மேல உனக்கு மறந்துருப்பீங்க இவனோட கேள்விக்கு, அப்படிதானே? நீங்க சொல்லுங்க, 40 செகண்ட் ஓடி போயிட்டு சொல்லுங்க. தங்களுக்கு பெரிய பல்பாக கொடுத்து விட்டார் சுப்பிரமணியம் அவர்கள்.
2: என்ன கொஞ்சம் அந்த அளவுக்கு யோசிக்கல, வேற மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிச்சேன் பெருசா.
0: ஆனா நாங்க இங்கதான் வந்து யோசிப்போம். நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜோனாவை ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர்.
2: இது ஒரு கேள்வியாவ இப்படி
0: அப்படிதான் கேப்போம்
2: நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
0: ஹலோ மாலை வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: ஹலோ மாலை வணக்கம்.
0: யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: ரெட்டியார்பட்டி அண்ணி விஜயா.
0: ரெட்டியார்பட்டி விஜயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா.
2: அதியாமா கேக்கா?
0: அதியாமா கேக்கா சொல்லவே இல்ல.
2: விஜயாவா தாய் வச்சிடலவா?
0: வீட்டு கதையை சொல்லவா, வெளி கதையை சொல்லவா, பக்கத்து வீட்டு சொல்லி சொல்லவா?
2: ஒரு டூர்
0: கேக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. நான் தான் கேள்வி கேட்கணும், சரிங்களா? சினிமா பாட்டுல கேக்கணுமா? ஏன் சினிமா பாட்டு? ஏன்னா சினிமா பாட்டு தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: படத்துல
0: படத்துல இருந்து கேக்கணுமா? சரி, ஒரு படத்துல வந்து விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு, அவங்களுக்கு ஜோடியா ராதா நடிச்சிருப்பாங்க. அங்க ரெண்டு பேரும் முத முதல்ல சந்திச்ச உடனே ஒரு விவசாய பத்தி ஒரு பாட்டு வரும், விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க ரெண்டு பேரும். சுச்சு ஒன்ன தட்டி விட்டு புட்டா பம்பு செட்டுல தண்ணி கொட்டி போடும்.
2: 24 மணி தண்ணி வீட்டுல பிடிக்கலங்கிற என்னதான் மண்டல ஓடிட்டு இருக்கு.
0: ஏமா ஆமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதுல பாட்டு சொல்லுங்க. இருக்காங்க, கூகுள் அப்படியே சர்ச் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க.
3: நினைவே ஒரு சங்கீதம்.
0: அது தெரியும் பாட்டு.
3: அந்த பாட்டா? ஏத்தம்னா ஏத்தம்
2: ஏத்தம் ஏத்தம்
0: எங்கப்ப உங்கப்ப முப்பாட்டே சொத்து இது. ஏத்தம் ஐயா ஏத்தம் ஏழோ லங்கடி, ஏத்தம் ஐயா ஏத்தம் ஏழோ லங்கடி, ஏத்தம் ஐயா. சூப்பர், நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தான் ஜெயிச்சீங்க.
2: அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல பாடுது.

0: நேரம் 4:16 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் பொதிகை துமி நிகழ்ச்சியில் தான் கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். கேம் ஷோவில் இப்போ அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் இருக்கா இல்லையா?
2: ஒரு பாடகரும் ஒரு பாடகியும் அண்ணன் தம்பி.

0: நேரம் 4:26 நிமிடம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம்.
1: ஆமா, அதுக்கு வந்து அடுத்து ஒரு ஒரு நேர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பாட்டு அடுத்து பாட போறேன்.
0: நான் பாடணுமா?
1: ஏதாவது பாடுமா? எப்ப பாரு, பேசிட்டே இருந்தா எப்படி பாடு?
0: நீ பாடு, நான்
1: பாட்டு.
0: ஆமா ஆமா ஆமோய், அது வேணா நான் பாடுறேன்.
1: ஆமா ஆமா
0: ஆமோய், அதுதான் நமக்கு வரும். திடீர்னு பாடுன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல.
1: கை காலு ஓட வேண்டாம், வாய் மட்டும் ஓடனா போதும். ஒரு நல்ல பாட்டை எடுத்து விடு.
0: உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள்
1: போக்கின்றன.
0: எங்கே உணர்ந்து கேட்கின்றன. நீ வந்தால் படி மறு

0: ஊடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று. அடுத்த நேயர் யாரை எங்கிறது கேட்டுருமா? அவங்கள பாட வைக்கிறேன் நீ
1: கண்டிப்பா.
0: வணக்கம், யாரை எங்கிறது?

0: சாத்தாங்குளம்
1: முத்து
0: முத்து.
2: முத்து வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன எப்படி உருண்டு உருண்டு பேசுற மாதிரியே கேக்குதே?
0: ஆமா, ஒரே இறைச்சலா இருக்கப்ப ஏதோ சொல்லு சொன்னியா, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு.
2: ஓ, அதனால உங்க குரல் வெளியே வரலையா? சரி சரி, ஜோனா ஒரு பாட்டு பாடினாங்களே, கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா?
0: முட்டை வாங்கி தந்துடுறேன் சார். ஆமான்னு சொல்லுங்க.
2: ஒரு எச பாட்டு பாடுங்க முதல்ல.
0: குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? சார் ஒரு பாட்டு பிடிச்சு ஆரம்பிக்கணுமா சார்?
2: பாடுங்க சார்.
0: ஒரே வார்த்தை யார் அடிச்சா வலிக்காது சார்? வலிக்காது.
2: சூப்பர்
0: சார். யார தண்ணில விழுந்தா என்ன சார் ஆகும்?
1: நீர்
2: யானை ஆகும்.
0: சார் கடைசியா ஒரே கேள்வி. சரி, அப்ப உங்களுக்கு மார்க் குடுத்துறேன். இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க சார். ஒரு ஒரு மேட்ச்ல ஜெயிக்க விட்றீங்களா என்ன?
2: அவ சார், அவ ஜெயிக்கணும் அப்படிங்க ஒரே காரணத்துக்காக அடுக்கடுக்கா கேளிக்கப்பா. இதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு தொடர்ந்து பதில் சொல்லக்கூடாது, சரிங்களா?
0: நன்றி நன்றி முத்து சார், நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
2: ஜெயிச்சிட்டீங்க, தேங்க்யூ.
0: ஒரு கிளாப் பண்ணிடுவோம்ப்பா. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ மாலை, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் எனக்கு புரியல.
0: பத்மா. பத்மா தானமா? பத்மா அம்மா தானே?
3: ஆமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். என்ன ஸ்நேகிதியில இருந்து எல்லாரும் பிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டாங்க.
0: நம்ம வந்திருக்கோம்ல.
2: அப்படி ஒரே குளகுளன்னு வந்திருக்காங்க. சூப்பர். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கீங்க.
2: காபி டீ ஏதாவது குடிச்சீல? என்ன, நல்லா இருக்கும்.
0: கொஞ்சம் பெருசா ஏதாவது
2: பொறாமையில பொங்குறா
0: பத்மா.
2: ஒன்றிய
0: பத்மாமா, அடிச்சு சொல்லுங்க பத்மாமா.

0: கூவுவதே நடி கண்மணி கண்மணி.
1: டனனா டனனா
0: பதில் சொல்லு நீ சொல்லு நீ.
1: டனனா டனனா
0: சின்ன மணி குயில். தேங்க் யூ.
2: ஒரு
1: மார்க்க சும்மா குடுத்துட்டீங்க. நிகழ்ச்சியில எடுத்ததை ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்தில் இருந்து

0: ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்னு ஒளிபரப்பல
1: நாம கேட்டுட்டு இருக்கோம். பதிகை தும்பி
0: பதிகை தும்பி கேம் ஷோ பரபர பரபரன்னு
1: பறக்குது.
0: ஆமா, பறந்துட்டு இருக்கிற ஒருத்தங்களை பிடிச்சி வச்சிருக்கோம்.
1: யா அடுத்து நேர் யாரு?
0: வணக்கம் யார் இருக்கிறது?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது.
0: வணக்கம் யார் இருக்கிறது?
1: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இங்க பேசுங்க, எங்க இங்க இங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: கையில
0: வச்சிருக்கீங்களா?
2: உங்களுக்கு உருட்டியாச்சு.
1: நாலு
2: விழுந்திருக்கே,
1: நாலு விழுந்திருக்கே, அவங்களே விட்டுறாங்க.
0: கிளப்புங்கள், அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டை எல்லாம்.
2: ஒரு 10 வார்த்தை நீங்க சொல்லணும்.
0: 10 வார்த்தை
2: ஒரே ஒரு ரூல். ஆமா, ஒரே ஒரு ரூல் என்னன்னா, நீங்க சொல்ற வார்த்தையோட முடிவுல பூனு வரணும்.
0: நட்பு
2: கற்பு 3,
0: திப்பு கருப்பு சிவப்பு களைப்பு களிப்பு கதகதப்பு சீப்பு
2: திருப்பு 9
0: சீப்பு
1: சீப்பு சீப்பு சீப்பு தலைவாடுற சீப்பு
0: முக்காவாசி
1: சொல்லி கொடுத்ததே நான் தான்.
2: இதான் போட்டு வாங்குறதுங்கிறது.
0: ஆமா,
1: குஷ்புங்கிறா, திப்புங்கிறா, இவளெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய? தமிழ் வார்த்தையார் எங்கன்னு கண்டுபிடிக்கணும்.
0: தமிழ் சாரு, தமிழ் மேடம்
2: வாங்குறது இதா. நீங்க எங்களுக்கு கேம் வைக்கிறதால உங்களுக்கு நான் கேம் வச்சுட்டேன்.
0: ஆமா, சூப்பர் சூப்பர் மாய், நாங்க ஜெயிச்சோமா இல்லையா?
2: ஓடத்து நேரும்,
1: ஆனாலும் நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்ற மமதையை நாங்கள் கூறுகிறோம்.
2: பாராட்டுக்கள்.
0: நன்றிமா, நன்றிமா, நன்றி. அழகா யோசிச்சதுக்கு நன்றி.
2: ஹோஸ்ட் பண்றேன்.
0: நன்றிமா, நன்றி, நன்றி. அழகா போய் அழகா வழி நடத்துங்க. நன்றி,
1: வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி,
2: எனக்கு
1: தெரியலையே.
0: கடி ஜோக்.
1: இது கடி ஜோக்.
2: கடி ஜோக் தான். கொஞ்சம் குளு குடுக்கணும்ங்களா?
1: குளு ஆத்தாடி, குளுவா
2: ஆத்தாடி. என்ன
1: அடிகாரத்துல கரெக்ட்டா செல்லு போடணும்,
2: சொல்லுங்க.
1: டைம் சரியா வைக்கணும்.

0: அவ்வளவுதான் சொல்ல முடியும். குயில் உங்க ஊர்ல கூவுது
1: தெரியலையா? நீயே சொல்லிரு சுமி.
0: ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சரியா? எல்லா கடிகாரம், எல்லா கடிகாரம் சரியான
1: நேரத்துல தான் காட்டும்.
0: பாக்குறவங்களுக்கு தான் தெரியணும்.
1: நம்ம தான் பார்க்கணும்,
2: நம்ம தான் பார்க்கணும்,
0: நம்ம தான் பார்க்கணும்.
1: சரி, இன்னொன்னு கேக்கட்டா? தண்ணியே இல்லாத ஆறு இது.
0: இதே மாதிரி இதே நிகழ்ச்சியில
1: இனிப்பா இருந்தா ஈபிக்கும். நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் நமக்கு மார்க் வந்து சுமிக்குதான் போகுது. சுமி உனக்கு கிளாப் பண்ணிரும். சுமி நீ எனக்கு டீ வாங்கி தரேன் சொன்னால அதுல கழிச்சு குழு குழு என்று இருக்கதா? இப்பொழுது இருக்கக்கூடிய பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்த மனோ கிருஷ்ணராஜ் இவங்களோட குரல பாடல் வந்துட்டே இருக்கு.
3: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல்
4: தானே.
3: சந்தியாவின் கலர் என்ன வில்ல, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்து தானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா பெரும் பணக்காரி சாரியாது, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு. சாரால நம்ப பிரியாளாவும் நம்ப

0: நேரம் 4:49 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் பொதுகை தும்பி கேம் ஷோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். இதா சொல்றது
1: இல்ல, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அத வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன்.
0: என்ன கிளியர் பண்ணோம்?
1: சரி, அதாவது பேசுற கால் எது?
0: பேசுற காலா?
1: கால் எது?
0: பேசுற கால் போன் கால் இல்லையா?
1: வாய்க்கால்.
0: வாய்க்கால்.
1: இது உடனடியா இப்பவே உருவாக்கின அந்த ஜோக், இது
0: உருவாக்கின ஜோக்கு அப்படியா? சரி, அடுத்த நேரம் யார் எங்க கேட்டலாமா? இல்ல உன்ட்டே தான் நான் பேசிட்டு ஆசைப்படுறியா?
1: நோனோ
2: வெளிநாட்டுக்கு
1: அப்படியே கடல்ல எரிஞ்சிட்டாங்க, தத்தளிச்சு அங்கிட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன்.
2: பொருளை கிளக்கி விட்டா யாரு தெரியுமில்ல?
1: யாரு?
2: சின்னக்கா சுபகலக்கா தான்.
1: அதான் நான் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் எனக்கு தெரியும். அவத கூட இருந்தே குளிய பொறிக்காவ. சரி, ஜோனா ஒரு வார்த்தை கேட்டுங்க, வருத்தப்படுதா? அப்படி
0: நீங்க சொல்லவே இல்லையே இப்ப வரைக்கும். இல்ல எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும்ல?
1: மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம்
2: பாட்டு
0: படிக்கணும். சரி, ஓகே, பாடிடலாம்.
1: பாடுதா?
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான்
1: இது வைத்த வழி வந்த
0: காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நெடுங்காலோ நான் புரிஞ்ச தவத்தாள் நீ கிடைச்சு. எப்படி டைம் முடிஞ்சிச்சுல?
2: வெரி குட், வெரி, பரவாயில்ல. சொன்ன நீங்க பண்ணல. மண்ண தொட்டு
0: கும்பிட்டுட்டு
2: பொட்டுன்னு வைக்கட்டும்,
1: அப்படியே ஒட்ட வச்சுட்டு ஓடி போங்க. அடுத்த கால லைன்ல எனக்கு அப்படி சூப்பரா நிகழ்ச்சி கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நன்றிமா, நன்றி.
0: நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.

0: நான் நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க கண்ணம்மா?
0: நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். சரி,
0: நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க.
1: நிஜமாவா? ரொம்ப நன்றி. இப்ப வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைய நேரம் வந்திருக்கீங்க தெரியும்ல.
0: ஆமா,
1: அதனால
0: ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
1: Thank you very much.
2: Thank you. அத ரொம்ப ஸ்டைலா சொல்லி அப்படி சொல்லு. Thank you.
1: உரட்டிட்டே உங்களுக்கு மூணு விழுந்திருக்கு.
0: நீங்க தான் கேள்வி கேட்கணுமா?
1: ஆமா, நான் தான் கேள்வி கேட்கணும். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இது ரொம்ப குட்டியாண்டு இருக்கக்கூடிய ஒரு கடி ஜோக்கு தான், சரியா? என்ன கேக்குறது எனக்கே தெரியலையே. சரி, பித்தள பாத்திரத்துல பால் பொங்கி வழியுது. இது வந்து டங்கு ட்விஸ்ட். பித்தள பாத்திரத்துல பால் பொங்கி வழியுது, அத டங்கு ட்விஸ்டர் சொல்லணும்.
0: டங்கு கிளிப்பா சொல்லணுமா? பித்தள பாத்திரத்துல பால் பொங்கி வழியுது, பித்தள பாத்திரத்துல பால் பொங்கி வழியுது, பித்தள பாத்திரத்துல பால் பொங்கி வழியுது.
1: வழிஞ்சிடுச்சு வழிஞ்சிடுச்சு கண்ணம்மா,
2: எனக்கு சந்தோஷமா இருக்கு. தோத்தா மாதிரி எப்பா எப்படி அவளோட அரவார் கூட கிட்ட இல்லனா அவன் மார்க்க களவாண்டி எனக்கு போடணும்னு நினைச்சு.
1: என்ன எப்படிப்பட்ட ஆளை கூட வச்சிருக்க பாத்தீங்களா? சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
2: தேங்க்யூ தேங்க்யூமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 10 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கடையநல்லூர்லேருந்து மகாலட்சுமி, அவங்க மார்க் ஆப்வியஸ்லி எனக்கு தான், நான் தான் ஜெயித்தேன். ராசாத்தி திருநெல்வேலேருந்து அவங்களுக்கு வந்து ஹாஃப் மார்க் தான், ஏன்னா அவங்களோட லைன் வந்து சரியாக கிடைக்கல. என்ன சுமி?
1: எஸ்
2: ஆமாம். பூலாங்குளம் சுப்பிரமணி சார் சூப்பராக அசத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கட்டையார்பட்டி விஜயா அவங்களுக்கு ஒரு மார்க் எடுத்திருக்காங்க. சாத்தான்குளம் முத்து அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. உடையாம்புலி பத்மம்மா ஒரு பாட்டு மட்டும் படிக்க சொன்னாங்க, அது ஏமாற்றி வாங்கிட்டா சுமி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சிமம் இருக்குது, ஏன்னா வெறும் பாட்டு மட்டும் படிச்சுட்டு ஒரு மார்க்கை வாங்கிட்டா. ஆக பெருமாள் படத்தில் வந்து கோமதிமா, கோமதிமா என்கிட்ட பூ கொஸ்டின் கேட்டாங்க, நானும் ஏதோ சொல்லி சமாளித்து உனக்கு அரை மார்க் வர வேண்டியது, ஆனால் அது நான் என் பேர்லேயே போட்டுக்கிட்டேன் சரியா. அப்புறம் வெய்கால்பட்டி ஒரே பேருக்கு சண்டை போட்டு கிடந்த ரேணுகா தேவி அம்மாட்ட அவங்க ஜெயிச்சிட்டாங்க. காரைக்குறிச்சி கிருஷ்ணன் சார் வந்து எனக்கு மார்க்கை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நெல்லையிலேருந்து கண்ணம்மாவும் வந்து சூப்பராகவே ஜெயித்தாங்க. ஸோ ஆக ஜோனா ஒரு மார்க், சுமி சாரி சாரி ஜோனா 3 மார்க் கைத்துட்டு ஜோனா 3 மார்க் சுமி 2.5 மார்க் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும்
1: ரொம்ப ரொம்ப நன்றி
2: நன்றி நன்றி. தேங்க்யூ.
1: நாம இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு நாள் புதிய தூமில சந்திக்கலாம். நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி
2: நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட நான் இணைந்திருந்தேன். நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா, என் கூட
1: நான் சுமித்ரா. கடையை நாங்கள் சாத்த போகிறோம்.
2: டாட்டா பை.
1: 5:02 நம்ம முதல் அலைவரிசையில் பாட்டு போடுவேன். சுகமான பாடல்களுக்கு
2: தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கூடவே சூப்பரான தகவல்களும் வந்துட்டே இருக்கு. இவங்க சொல்லுவேன்
1: அட்வர்டைஸ்மெண்ட் போடுவேன்.
2: 102.6 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டுங்க. உங்களுக்கான சூப்பர் சூப்பரான பாடல்கள் சூப்பர் சூப்பரான தகவல்களும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருக்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மேற்காசியா மற்றும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஜித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தாய்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 1985 ஆண்டு வெளிவந்த திரைப்பட படங்களும் பாடல்களும் அதை பற்றிய தகவல்களும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் நிகழ்ச்சிப்பேன் ஜோனா. முதலாவதாக என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சூப்பரான திரைப்படம் முதல் மரியாதை அப்படிங்கிற திரைப்படம் தான். 1985 ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ராதா வடிவுக்கரசி நடித்த இந்த படம் ஒரு கிராமத்து படம், அருமையான படம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அன்றில் பறவை பற்றி, அன்றில் பறவையா ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நிறைய பாடல்கள்லாம் அன்றில் பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்றில் பறவை அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு பறவைக்கு ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு பறவை இப்போ ஒரு பறவை இல்லை அப்படின்னா இன்னொரு பறவையால் வாழவே முடியாதான். அதே மாதிரி தான் இந்த படமும். அறம்பிழன்ற பெண்ணை தன்னோட உறவினர் மானங்காக்க திருமணம் செஞ்சாலும், தன்னோட மனைவியால் எப்பவுமே நிந்திக்கப்பட்ட ஒரு மனுஷர் ஊருக்கு புதுசாக வரக்கூடிய தன்னோட மகளோட வயசு கொண்ட பெண் மீது காதல் கொள்கிறாரு. ஆனால் அந்த பெண் தன்னோட குடும்ப மானங்காக்க சில செயல்கள் செய்ய அந்த பெண் சிறைக்கு செல்கிறாங்க. அவள் வீட்டில் இவரும் இறுதி காலத்தை கழிக்கிறார். ஒரு நாள் அந்த பெண் ஜெயிலிருந்து திரும்பி வராங்க. அவளை பார்த்ததும் தன்னோட உயிரை துறக்க அவளும் அந்த அன்றில் பறவை மாதிரி அப்போவே அந்த இடத்துல உயிர் துறக்கிறாங்க. இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு அழகான சீன் இருக்குது, என்ன தெரியுமா, யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ வெளியிருந்து நான் தான், அதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க மீன் குழம்பு. அப்போ ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ரொம்ப அழகான கான்வர்சேஷன். வெளியே மழையோ? ஆமாம் மழை தான், அதான் பார்த்தேன், என் மீன் குழம்பு வாசனையை பிடிச்சி வந்துட்டியோன்னு நினச்சேன். உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு சாப்பாடை அப்படியே ஹீரோக்கு போட்டு கொடுக்க, ஹீரோ சொல்லுவார், எனக்கு வேணாம், ஆனால் உனக்கு ஒவ்வொரு வலிக்க கூடாதுன்னு தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுவார். இன்னொரு மீன் வயசு அப்படின்னு சொல்லுவார். இருக்கிற கருவேப்பில கூட விடாமல் அத்தனையும் சாப்பிட்டுட்டு தான் எழும்புவார். எழும்பும் போது இப்படி சொல்லுவார், கண்டிப்பாக பசி ருசி அறியாது, ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் இன்னும் அழகாக இருக்கும். யாரோட சமையலாவது சாப்பிடும்போது தான் நமக்கு நம்ம ஆத்தா சமைச்சது ஞாபகத்துக்கு வரும். இந்த சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு எங்கள் ஆத்தா சமைச்சது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருப்பார் சிவாஜி. சூப்பரான படம் அந்த முதல் மரியாதை. அந்த படத்துலேருந்து முதல் பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 5 மணி 10 நிமிடம். இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில். படமும் பாடலும் நிகழ்ச்சி 1985 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மணிரத்னமோட டைரக்ஷனில் வெளிவந்த இந்த படத்தில் மோகன், ராதிகா, அம்பிகா இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதே கோயில் திரைப்படத்துல தான் அடுத்த பாடல் வர இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் இதயம் ஒரு கோயில் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் இருக்குது. இந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பாடலை எழுதுனதே இளையராஜா தான். திரைப்படங்களில் முழு பாடலையும் இளையராஜா எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எழுத மாட்டாங்க. ஆனால் இந்த பாடலை முழுசாக எழுதுனது என்னவோ இளையராஜா தான். இந்த படத்தில் வர்ற சீனுக்கு தகுந்த மாதிரி பாடல் அமையாததுனால இளையராஜா பல்லவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. எழுத ஆரம்பித்து கடைசியாக முழு பாட்டையும் அவரே எழுதியிருப்பார். இதே கோயில் திரைப்படத்திலிருந்து இதயம் ஒரு கோவில் அப்படிங்கிற அந்த பாடலை. ஆனால் ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் அந்த பாடலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. எஸ்பிபி குரலில் அட்டகாசமான பாடல் இதே கோயில் திரைப்படம் இதயம் ஒரு கோயில் திரைப்படத்தில் இருந்தும் வந்துட்டே இருக்கு.
1: கூட்டத்தில் கோயில் புறா

தித்தகதிமி தலாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கிடக தகிடத்தோம் தத்தகதிமி தகதிமி தகத்தகிடத்தோம் தகிடத்தோம்.

நேரம் 5:21. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1985 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கைதியின் டைரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும், சரிங்களா? கமல்ஹாசன், ரேவதி நடித்த இந்த படத்துக்கு கதை யார் எழுதியிருப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாரதி தான் எழுதியிருப்பார். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாரதிராஜாவும் கமலும் சேர்ந்து டாப் டக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வேலைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாதியில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த படத்தை மாதிரியே ஒரு கதை, அதுக்கு முன்னாடி வந்து சிவப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற படக்கதை அதே மாதிரி இருந்ததுனால அந்த படத்தை இனிமேல் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பாக்கியராஜ் வந்து பாரதிராஜாவுக்கு உதவ முன் வந்து எழுதிய கதை தான் இந்த கதை, ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தையுமே எழுதியிருப்பார் வைரமுத்து, ரொம்பவே அழகாக. இப்போ அந்த பாடலில் ஒரு பாடல் உங்களுக்காக.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:28. இணைந்திருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். 1985 வெளியான அந்த படங்கள் பற்றியும் தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் சுஹாசினி நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் சிந்து. சுலக்ஷணா நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் பைரவி. ஆமாங்க, 1985

ஆண்டு வெளியான சிந்து பைரவி திரைப்படத்தை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சிந்து பைரவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ராகம், சரிங்களா? கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சுகாசினி, சிவகுமார் இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கர்நாடக இசை மேதையை விளங்குபவரான சிவகுமார் தன்னோட கச்சேரி பயணத்தில் ஒரு சமயம் என்ன சுகாசினியை சந்திக்கிறாங்க. சுகாசினியும் அவருக்கு சவாலாக கர்நாடக இசைன்னு அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வகையில் தமிழில் பாட சொல்லி சிவகுமார் கேட்க சுகாசினி பாடி எல்லாரோட கைத்தடலையும் பெறுறாங்க. சுகாசினி மீது சிவகுமார் அவர்களுக்கு காதலும் வருது. ஆனால் சிவகுமாருக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இசையின் மீதான ஆர்வம் சற்றும் இல்லாத தன்னோட மனைவியை வெறுக்கக்கூடிய சிவகுமார் சுகாசினியை காதல் செய்ய தொடங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட மனைவி அவரோட சேர்றாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த கதையோட முடிவு. இந்த படம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அப்படி அழகாக இருந்ததுனால தான் என்னவோ 1986 சில்வர் லோட்டஸ்ட் விருதுன இந்த படத்துக்கான நடிகை சுகாசினி அவர்களும் சில்வர் லோட்டஸோட சிறந்த இசையமைப்பாளராக இளையராஜாவும் சிறந்த பின்னணி பாடகி அப்படிங்கிற அந்த அவார்டை சித்ரா அவர்களும் வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ அழகான படம், அவ்வளோ அழகான பாடலும் கூட. இப்போ அந்த படத்தில் இருந்த ஒரு பாடல் உங்களுக்காக

நேரம் 5:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். 1985 வெளியான திரைப்படங்களும் பாடல்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அடுத்த அந்த வருஷத்தில் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படம். 1985 ரஜினிகாந்த், சத்யராஜ், அம்பிகா நடிச்சு எஸ் ஏ ராஜ்குமார் இயக்கியிருப்பார். இந்த படத்துக்கு இளையராஜா சூப்பராக இசையமைச்சிருப்பார். என்ன அப்படின்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பேராசிரியரோட கதை தான் இந்த நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற அந்த படம். இது ஒரு நான் சிவப்பு மனிதன் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை, ரெண்டு நான் சிவப்பு மனிதன் இருக்குது. 2014 நான் சிவப்பு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வெளியாயிருக்கு. இதை வந்து திரு இயக்கியிருப்பார். விஷால், லக்ஷ்மி மேனன், இனியா இவங்க எல்லாரும் நடிக்க ஜிவி சூப்பராக இசையமைச்சிருப்பார். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டாலே அதிக மகிழ்ச்சி அடைஞ்சாலோ திடீர்னு தூங்கி விழுந்துருவார் ஹீரோ. அப்படிப்பட்ட ஒரு அரிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் ஹீரோ. ஆனால் அப்படி ஒரு நோயை வச்சுட்டு தன்னோட காதலியை துன்புறுத்தியவங்களை எப்படி பழி வாங்குறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட த்ரில்லர் கதையாக இருக்கும். இது 2014 வெளிவந்த நான் சிவப்பு மனிதன் அந்த திரைப்படத்தோட கதை. இப்ப அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் ஏதோ

நேரம் 5:39. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1985 வெளியிருந்த திரைப்படத்தை பற்றி தான் கேட்டுச்சு. அடுத்ததாக காக்கிச்சிட்டையும் வந்து ரெண்டு காக்கிச்சிட்டை படம் வந்து வெளியாயிருக்கு. அதில் ஒரு நம்ம 1985 வந்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கமல்ஹாசன், அம்பிகா, மாதவி இவங்க எல்லாரும் நடித்து ராஜசேகர் இந்த படத்தை இயக்கியிருக்கு. இந்த படம் தான் இந்த காக்கிச்சிட்டை. இந்த திரைப்படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் 175 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி வெள்ளி விழா கண்ட திரைப்படம் தான் அந்த திரைப்படம். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல்

நேரம் வாய்ந்த மணி 44 நிமிடம் இணைந்திருக்கிறோம். FM 102.6 MHz படமும் பாடலும் நிகழ்ச்சி 1985 வெளியான திரைப்படம் தான் பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். என்ன அப்படின்னா, முரளி, நளினி இவங்கெல்லாம் நடித்து ரங்கராஜ் இயக்கிய இந்த திரைப்படம் 1985 அக்டோபர் 12 வெளியிடப்பட்டது. கிராமத்து பின்னணியில் அமைஞ்ச ஒரு சோகமான காதல் கதை தான் இந்த கீதாஞ்சலி திரைப்படம். இளையராஜாவோட இசையில் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான படம் தான். இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற நேமில் ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, 3 படம் வந்திருக்கு. ஒன்று வந்து தமிழில் வந்த கீதாஞ்சலி, ரெண்டாவது கீதாஞ்சலி என்னென்னு கேட்டிங்கன்னா 1989 தெலுங்கில் வந்த திரைப்படம், தமிழ் டப்பிங். சரிங்களா, அதோட கதை என்ன அப்படின்னா, மரணத்தோட விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் அவளை காதலிக்கக்கூட ஒரு இளைஞனும் சந்திக்கும் தருணங்களை மையமாக வச்சு எடுக்க படம் தான் அந்த படம். மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருப்பார். அது எவர்கிரீன் கிளாசிக் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் மூணாவது இன்னொரு ஒரு கீதாஞ்சலி திரைப்படம். என்ன எப்போ கேட்டிங்க அப்படின்னா, 2013 மோகன்லால், கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்த இந்த படம். இந்த படம் எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு திகில் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பிரியதர்ஷன் ரொம்பவே அழகாக இயக்கியிருப்பார். இப்போ 1985 அக்டோபர் 12 வெளியான கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 5:50. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1985 வெளியான திரைப்படம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அதில் அடுத்த படம் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சூப்பரான திரைப்படம் என்னென்னா குங்குமச்சிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். மோகன், இளவரசி, ரேவதி இவங்க எல்லாரும் நடித்து சுந்தரராஜன் இயக்கியிருப்பார். இளையராஜா ரொம்ப அழகாக இசையமைச்சிருப்பார். ஆகஸ்ட் மாதம் 1985 வெளியாகிருக்கும் இந்த திரைப்படம். இதில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆதரவற்ற நடிகை, அவங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அவங்க வந்து செவிலியராக பணிபுரிஞ்சு வராங்க. வளர்ப்பு தந்தை கூட கருத்து வேறுபாடு ஏற்பட உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கு போகும்போது ரயில் பயணத்தில் நம்மளோட ஹீரோ ரவியை, அதாவது மோகனை பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு அவங்க மேலே காதலும் ஏற்படுது. ஆனால் ரவிக்கு வந்து சரியாக வேலையே இல்லை, ஒரு ரிக்ஷா தான் ஓட்டுறாரு. அப்போது ஒரு வேலைக்கு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்போ ஒரு பை நிறையா அவருக்கு பணம் கிடைக்குது. அந்த பணம் யாரோட பணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு திருமணத்திற்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பணம். அந்த பெண்ணை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, அந்த பெண்ணையும் சந்திக்கிறார். அவர் அந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. அந்த ரவி அப்படிங்கிறவங்க ஃப்ளோமினா கூட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒருவேளை படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 5:57. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 1985 வெளியான திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண் பவம் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தில் பாண்டியராஜன் பாண்டியன் நடிச்சிருப்பாங்க. சின்ன பாண்டியா பாண்டியராஜனும் பெரிய பாண்டியா பாண்டியனும் நடிச்சிருப்பாங்க. ஜனகராஜன் நடித்து பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரொம்பவே நல்ல காமெடியான திரைப்படம். ஒரு சாதாரண சினிமா எப்படி பார்வையாளர்களை பெருவாரியான வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறுது அப்படிங்கிறது தான் இது மாதிரி இருக்கும். இந்த திரைப்படம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அதோட மாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திறமையான திரைக்கதை இயக்குனர் நடிகர் முதற்கொண்டு பல தற்செயலாக நடக்கக்கூடியது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அதை தீர்மானிக்குது அந்த வெற்றியை அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வெற்றியை தீர்மானிச்சிருக்கும். இப்போ ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆன்பவம் திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்திருந்தேன் நான் உங்களை சுட்டிப்பேன் ஜோனா. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைகிறேன்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லக்ஷ்மணன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 ஊரும் உறவும் கருப்பு சாமி கதை வில்லுப்பாட்டு வழங்குவோர் சிவகாமிபுரம் ராஜலட்சுமி குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் பண்பாடு, 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி டவுன் எம் கருப்பசாமி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

இனி நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரையாக, 7:07, 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர் லக்ஷ்மணன் அவர்கள், 8:02 மற்றும் 8:30 திரையருவி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, குடும்ப உறவுகளை வலுப்படுத்த செய்ய வேண்டியவை. 10:02 மனம் விரும்புதே நேயர் உறுப்பு பாடல்கள். 11:00 வெளிச்சம் சக்தி சதன் திட்டம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி, தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நாளையை நமதாக்கும் செயல். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம். 1:10 நலம்தானா, கற்பூரவல்லி மூலிகையின் நன்மைகள். 1:55 நலம்தானாவில் பல் சீரமைப்பு

குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, கேரள மாநிலம், மீசப்புலிமலை. 3:02 கு மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே முதியோருக்கான நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 உழவர் உலகம், வாழையில் உர மேலாண்மை. உரை வழங்குவோர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய் கணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை. நிறைவாக வேளாண் செய்திகள். 8:05 குக்கு இளங்காற்றாக. 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல். ஆசாரக்கோவை கூறும் உணவு உண்ணும் முறைகள். 10:00 தாளாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு, இங்கே நிரூபிப்பதற்கு எதுவும் இல்லை, மலர்வதற்கே எல்லாமே இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

நேரம் 6:19. ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத கொண்டாட்டமாக மாறும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோதோலிதீஸுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர்

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் திரு டி கே சிவகுமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சன்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும் மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சாலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டா

0: இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசோ ஹீரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெரிந்தவற்றை விட தெரியாதவை அதிகம் என்பதை உணர்வதே ஞானத்தின் ஆரம்பம்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆன்மீகம் என்பது மதத்தை சார்ந்தது அல்ல, அது உள்நிலையை மேம்படுத்தும் ஒரு அறிவியல்.

நேரம் 6:53. குழப்பம் என்பது ஒரு நல்ல நிலைதான், ஏனெனில் அது எதையோ தேடுகிறோம் என்பதை குறிக்கிறது. தவறான முடிவுகளை விட குழப்பம் மேலானது.

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது

வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். நீ குல கண்ணு.

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய்

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் திரை இசை. நேரம் 7 மணி.

கேட்ட அந்த பாடல் கண்டேன் என்ற திரைப்படத்திற்காக தாமரையின் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் விஜய் எபினேசர். பாடியிருந்தாங்க டாக்டர் பர்ன் கிரிஷ் பிரசாந்தினி. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ஜிகர்தண்டா படத்திலிருந்து கேட்க போகிறோம். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் முத்தமிழ் பாடல் வரிகளுக்கு பாடியிருக்கிறாங்க ரீட்டா தாசன், அந்தோணி தாசன்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள்.
1: மத்திய அரசு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளன. முதற்கட்டமாக வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணி வரும் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை. இறுதிக்கட்டமாக மக்கள் தொகை மற்றும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட பணியான வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணிக்காக வருவாய்த்துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் 69 பிரிவில் இடப்பட்டுள்ள ஒன்று. சட்ட வரைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்கிறது. கடந்த 2011 கடைசியாக கணக்கெடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு வீடும் விடுபடாதவரை கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் வாழ்வியல், பொருளாதாரம், சமூக சூழ்நிலை, வீடுகள் மற்றும் அவற்றிலுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து 33 வகையான விவரங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுத்துக் கூறப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி யூனியன் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன. 32 மாவட்டங்களில் உள்ள அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வந்த இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை மற்றும் அரியலூர் அணிகள் மோதின. இதில் 5-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வெற்றது. முன்னதாக 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணிக்கு 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் பகுதியில் உள்ள ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 100 நினைவு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியான பகுதிகளில் ஒன்றான ஒட்டப்படாரம் பகுதியில் பல சிறிய கிராமங்கள் கொண்ட இந்த பகுதி பின்தங்கிய பகுதியாகவே இருந்து வருகிறது. ஒட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் ஒன்றான ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றியுள்ள சில கிராம பகுதி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது. 100 கடந்துள்ள இந்த பள்ளியில் பயின்ற பலர் இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வருவாய்ப்பணி, இந்திய தகவல் பணி மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். இந்த பள்ளி 100 சேவையை நினைவு கூறும் வகையில் PNY நிதியுதவியுடன் தேசிய வேளாண் அறக்கட்டளை மூலமாக நினைவு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கூடுதல் வகுப்பறைகளை கொண்ட இந்த நினைவு கட்டிடத்தை ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு முன்னாள் செயலாளர் ராமையா IAS பேசுகையில், உலக நாடுகளிலே எந்த நாட்டிலே கல்வி கண்டதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இங்கிலாந்து, பிரான்சு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்று பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்று மிக வேகமாக முன்னேறி போகிறது என்று சொன்னால் அது கல்வியின் மூலமாகத்தான். கல்விக்கு எந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டின் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது.

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனை சங்கம், கோவில்பட்டி ரோட்டரி சங்கம், கோவில்பட்டி JCI சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் நாவல், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம், இலக்கியம், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், போட்டி தேர்வு நூல்கள், அறிவியல் புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000 தலைப்புகளில் 100,000 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த புத்தக திருவிழாவில் வந்து புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு 10% தள்ளுபடியும், 1,000 ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்குபவர்களுக்கு வாசிப்பு செம்மல் சான்றிதழும், 2,000 ரூபாய்க்கு அதிகமாக புத்தகம் வாங்குபவருக்கு வாசிப்பு சிகரம் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் கோடை காலத்தில் குழந்தைகள் தங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கரிகாலம் சிலம்பக் கழக சார்பில் கோடைகால சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் 1 முதல் 10 வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியுடைய ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளின் முடிவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புதுக்கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி சங்கரமட ஆலயம் சங்கீர்த்தன மகோத்சவ விழா நடைபெற்றது. தினமும் பல்வேறு பூஜைகள், நாம கீர்த்தனைகள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவ சிறப்பாக

0: மாணவ மாணவியிட ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை ஆகிய மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளின் முடிவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புதுக்கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி சங்கரமட ஆலயம் சங்கீர்த்தன மகோத்சவ விழா நடைபெற்றது. தினமும் பல்வேறு பூஜைகள் நாம கீர்த்தனைகள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவ சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு சீர்வரிசை பருவங்கள் கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ ராதா கல்யாணம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவில்

0: மாநிலத்திற்கு நேற்று 270 கிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிதாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான

0: இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இத்விஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்மை சுற்றி. நம்மை சுற்றில இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, எல் நினோ நிகழ்வினால் காலநிலையில் இந்த ஆண்டு அதிக அளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டும். வெப்ப பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள அதிக வெப்ப நேரமான மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலான காலத்தில் விவசாயிகள் மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் வெயிலில் நேரடியாக வயல்களில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். தண்ணீரை முறையாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த, அதிக வெயில் நேரங்களில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்த்து மாலை அல்லது அதிகாலை வேளையில் பாசனம் செய்ய வேண்டும். நுண்ணீர் பாசன முறைக்கான சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்றவற்றை விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும். வெப்பமான மற்றும் வறண்ட காலங்களில் பாசன நீரை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க வயல்களில் தென்னை நார் கழிவை மூடாக்காக இடலாம். மேலும் பாலித்தீன் படல மூடாக்கு, 25 மைக்ரான் தடிமன் கொண்ட கருப்பு எல்டிபிஇ தாள்கள் ஆகியவை மூலம் மூடாக்கு இடலாம். மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் மேற்பரப்பு வெப்பநிலையை குறைக்கவும் இயற்கை முறை மூடாக்குகளான வைக்கோல், கரும்பு தோகை ஆகியவையும் உதவும். விவசாயிகள் இக்கோடை பருவத்தில் கோடை உழவு செய்ய வேண்டும். வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர் ரகங்களையும் குறுகிய கால சாகுபடி ரகங்களையும் சாகுபடி செய்ய வேண்டும். பயிர்களின் பூ மற்றும் காய் பிடிக்கும் பருவங்கள் அதிக வெப்பத்தினால் பாதிக்காத வண்ணம் விதைப்பு தேதியை மாற்றி விதைக்க வேண்டும். வேளாண் காடுகள் வளர்ப்பதன் மூலம் வயல்களுக்கு நிழல் மற்றும் காற்று தடுப்புகளை உருவாக்கி வெப்ப அலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பிரதிபலிக்கும் கூரைகள் மற்றும் 30 முதல் 70% நிழல் தரக்கூடிய நிழல் அமைப்புகள் ஆகியவற்றை கொண்டு கால்நடை கொட்டைகளை மேம்படுத்த வேண்டும். பயிர்களுக்கு இடையே தகுந்த இடைவெளி மற்றும் கவாத்து முறைகளை மேற்கொண்டு காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். மேலும் அதிக மதிப்புடைய காய்கறி தோட்டங்களான நிழல் வலைகள் அல்லது தற்காலிக நிழல் அமைப்புகளும் குறுகிய காலத்திற்கு 30 முதல் 50% நிழல் தரக்கூடிய நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். நீராவி போக்கு தடுப்பு தெளிப்புகளை பரிந்துரைக்கப்பட்டவாறு பயன்படுத்த வேண்டும். இலைவழி பயிர் ஊக்கிகளை நல்ல தரமான நீரை பயன்படுத்தி தெளிக்க வேண்டும். வெப்பக்காற்றிலிருந்து பழத்தோட்டத்தை பாதுகாக்க காற்று தடுப்புகளை பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு பல்வேறு பயிர் வளர்ச்சி நிலைகளில் 3% கயோலின் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலை வழியாக தெளிக்க வேண்டும். பிபிஎஃப்எம் நுண்ணுயிர்கள் ஹெக்டேருக்கு 500 மில்லி வீதத்தில் 15 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

பசலை இலை வழியாக தெளிக்க வேண்டும். பிபிஎஃப்எம் நுண்ணுயிர்கள் ஹெக்டேருக்கு 500 மில்லி வீதத்தில் 15 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

பார்சலை இலை வழியாக தெளிக்க வேண்டும். பிபிஎஃப்எம் நுண்ணுயிர்கள் ஹெக்டேருக்கு 500 மில்லி வீதத்தில் 15 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. எந்திரன் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். செவ்வாய் கிரகத்தை பொறுத்த மட்டும் ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் 37 நிமிடங்கள் கொண்டதாக இருக்குது. இது சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தா 687 நாட்களாக இருக்குது. பூமிக்கு ஒரு நிலா இருக்கிற மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலா இருக்குது. அதுவும் அளவில் சின்னதாக இருக்குதான். இப்போ தொடர்ந்து தென்னாலி படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம்.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்கிறீங்க. செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு அதிக அளவு இருக்கிறதால அது சிவப்பு நிறத்தில் தெரியுதான். அதனாலேயே அதை சிவப்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தோட பெரிய எரிமலையான ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படிங்கிற எரிமலை இந்த செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்குது. இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தோட 2.5 மடங்கு உயரமானதாக இந்த எரிமலை இருக்குதான். இப்போ பாட்டு கேட்க போகிறோம் டபுள்ஸ் படத்துலேருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் நேரம். செவ்வாய் கிரகத்தை பற்றின சில தகவல்கள் இன்னைக்கு நாம் தெரிஞ்சிட்ருக்கோம். செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் பூமியை விட ரொம்ப மெல்லியதாகவும் 95% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே நிறைஞ்சிருக்கு. அதனால் அங்கே மனிதர்கள் சுவாசிக்கிறது அப்படிங்கிறது கடினமான விஷயமா இருக்குது. செவ்வாய் கிரகம் ரொம்ப குளிர்ந்த கிரகமாகவும் இருக்குது. -62°C வெப்பநிலையில் இருக்குது. அதுவும் கூட துருவ பகுதியில் இன்னும் குறைஞ்சு போய் தான் வெப்பநிலை இருக்குமா? நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ரட்சகன் திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம்.

அறிவியல் நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தில் அடிக்கடி புழுதி புயல் வீசுமா? பயங்கரமான புழுதி புயல் சில சமயங்களில் முழு கிரகத்தையுமே மறைக்கிற அளவுக்கு பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் நீர் இருந்ததுக்கான ஆதாரங்கள் பல முறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நாசா உள்ளிட்ட பல நாடுகளோட விண்வெளி ஆய்வு நிறுவனங்களும் செவ்வாயோட மண்ணை ஆய்வு செஞ்சு அங்கு பழங்காலத்தில் நுண்ணுயிர் வாழ்க்கை இருந்துச்சா அப்படிங்கிறத தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவா தீனா படப்பாடல்.

0: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர்

0: திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும், கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் கூறினார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீன தைப்பேயில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் பிரதிஷ்டா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜோர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு.
2: ஊரும் உறவும் நேர்லே இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில்

0: சத்தி மாநகரத்தை ஆண்டு வருகிறார் ஹரிராமச்சந்திர பூபதி. பூனியால் கலைக்கப்பட்டு பதினாலு வருடம் பதினாலு நாள் பதினாலு நாளிகை பரவனத்திலே இருந்து அந்த பஞ்சவடி தீரத்திலே இருக்கும் போது இலங்கை வேந்தன் ராவணனாகப்பட்டவன் அன்னை சீதை இலங்கைக்கு சிறை எடுத்து சென்று
1: விட்டான்.
0: எம்பெருமாள் 70 வெள்ள வானரங்களோடு சென்று ராவண சங்காரம் முடித்து இலங்கை விபீஷண ஆழ்வார்க்கு முடிச்சு விட்டு வைத்து விட்டு சீதையை சிறை மீட்டிக் கொண்டு அயோத்தி மாநகரத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது ராம லட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கைகள் இருந்தது. அந்த குலுக்கைகள் நிறைய களஞ்சியங்கள், தங்க காசுகள், தங்க நாணயங்கள் இருந்தது. நம்ம 14 வருஷம் காணவனத்திலே சென்று விட்டோமே, குலுக்கைகள் நிறைய களஞ்சியங்கள் இருந்தத அது எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்போமே. 14 வருஷம் கழிஞ்சு போச்சு, பார்ப்பமே என்று ராமலட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கையை வந்து பார்க்கும் போது அங்கே களஞ்சி

அகா ராமலட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கைகள் நிறைய இருந்த களஞ்சியத்தை காணவில்லையே. தம்பி பரதன் தானே அயோத்தியா ஆண்டான். நம்ம காணவனத்திற்கு சென்ற பிறகு பரதனை நம்பிதானே விட்டு விட்டு சென்றோம். பரதனிடத்தில் கேட்போமே, தம்பியே பரதாழ்வா, ராம லட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கைகள் நிறைய களஞ்சியங்கள் இருந்தது, தங்க நாணயங்கள், அள்ளு பணம், கிள்ளு காசு. அந்த களஞ்சியத்தை எங்கே தம்பி? அண்ணா, நீங்க 14 வருடம் காணவனத்திற்கு சென்று விட்டீர்கள். நான் உங்க

0: ஞாபகத்திலே. ஆனா நான் அயோத்தியில இல்ல. உங்க ஞாபகத்துல அயோத்திக்கு மேல்புறத்திலே நந்தி கிராமம் என்ற ஒரு கிராமத்துக்கு அமைத்து உங்க பாதுகேதில கொண்டு வைத்து நான் 14 ஆண்டுகளாக பாத பணி விடுகை செய்தேன். உங்கள் ஞாபகார்த்தமாக பாதுகாப்பட்டா அபிஷேகம் செய்தேன் அண்ணா. அயோத்திக்கு யாரு வந்தாங்க, யாரு போனாங்க, என்ன நடந்ததே என்பது எனக்கு தெரியாது அண்ணா. சரி, அஞ்சனையால் பெற்ற பிள்ளை அனுமந்தனிடத்திலே கேட்டார்கள், அனுமந்தா ராமலட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கைகளில் இருந்த களஞ்சியத்தை எங்கே என்றார். அப்ப அனுமந்தன் சொல்லுகிறான், சுவாமி ராகவா, அதாவது இந்த களஞ்சி வேறு எங்கும் செல்லவில்லை, நம் அயோத்தி நாட்டு மக்களுடைய கையில தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், சாமி வந்து விட்டாரா, ராமன் வந்து விட்டாரா என்று நாட்டு மக்கள்லாம் தினமும் வந்து அரண்மனைக்கு வராங்க. சாமி வந்துட்டாருங்களா பார்க்கணுமே என்று வந்த மக்கள் எல்லாம் தங்கத்தை திருடி சென்று விட்டார்கள்.
1: எப்படி மக்கள் எல்லாம் தங்கத்தை திருடி சென்று விட்டார்கள்?
0: சரி அப்பா, இந்த தங்கத்தை நம்மளை மீட்டு எப்படி இனிமே அரண்மனைக்கு அழைப்பு, அதை வரவழைப்பது?
1: ஆமா, எப்படி அரண்மனைக்கு மீட்டு எடுப்பது?
0: அனுமந்தன் சொல்றா, சுவாமி ராகவா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கேளு.
1: எப்படி?
0: கேளுங்கள். அதாவது உங்க அப்பா தசரத ராஜாவுக்கு திதி, என் 6 இருக்கிறது திதி கொண்டாடுவதற்கு. அதற்குள்ளாக அயோத்தி நாட்டு மக்களை எல்லாம் அழைத்து வீட்டுக்கு 100 பூசணி விதையாக நெருத்து கொடுப்போம், எல்லாரும் முளைக்க போட்டு காய் கொண்டு வரட்டும் முதல்ல, அப்புறம் பாத்துக்கிடுவோம் என்று சொல்லி அயோத்தி நாட்டு மக்களுக்கு பரையோசை அடிக்க சொன்னார்கள். அனுமந்தன் பரையோசை அடிக்க சொல்ல மந்திரி சுமந்திரன் பரையோசை அடிக்க, அதாவது அயோத்தி அரண்மனைக்கு எல்லோ ஊர் மக்கள் எல்லோரும், அயோத்தி நாட்டு மக்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று சொன்ன போது, சுவாமி அரண்மனை கிளைக்கின்றார்கள் என்னவென்று தெரியவில்லையே என்ன, மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். வீட்டுக்கு 100 பூசணி விதையாக நெருத்து கொடுத்து கொண்டு இருக்கிறான் அனுமந்தன். எல்லாரும் கொண்டு போய் முளைக்க போட்டாங்க, எல்லாரும் போட்டது முளைக்கவில்லை. அஞ்சனையால் பெற்ற பிள்ளை அனுமந்தனாகப்பட்டவன் பூசணி விதை

கர்த்தருடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டு அப்படியே பூஷணி விதைய உச்சி மலையில கொண்டு போய் ஊன்றி வைத்தார். அதாவது அனுமந்தன் போட்ட பூஷணி விதை எப்படி காய்க்கு பாருங்க, அது ஆடி

0: பூச்செடி விதையானது ஆடி நல்ல ஆவணியில் அடைச்சார வெய்யும் போது முளைத்து நன்றாய் கொடிகளை வீசி முக்கவராய் ஓடும் போது கார்த்திகை மாதத்திலே கதிர்பலம் காணும் போது அனுமந்தன் போட்ட பூசணி விதை மலை பிடிக்காம காய்த்திருக்கிறது. மலையில ஒரே உருண்டை உருண்டையாக காய் பூசணிக்கா காய்ச்சிருக்கு. இலையும் இல்ல பூவையும் இல்ல, காய் தான் காய்ச்சி கிடக்குது. அப்போ அனுமந்தன் சொல்றா, சுவாமி மக்களுக்கு பூசணி விதைய கொடுத்து 6 மாதம் ஆச்சு, எல்லாரும் கூப்பிட்டு கேப்போம், முளைக்க போட்டாங்களா, அரண்மனைக்கு யாரெல்லாம் காய் கொண்டு வர்றாங்கிறத கேப்போம் அப்படி என்று சொல்லி அரண்மனைக்கு மக்களை அழைத்தார்கள். அப்போ அனுமந்தன் கேட்டா, மக்களே அன்றைக்கு நான் உங்களுக்கு தந்த பூசணி விதை என்னாச்சுப்பா? சுவாமி நான் கொண்டு முளைக்க
1: போட்டேன்.
0: அதுல சில பேர் சொன்னா, சுவாமி நான் கொண்டு போட்ட இடமே அடையாளம் தெரியலன்னா. அப்படியா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுகின்றார்கள். அதுல ஒருத்தர் சொன்னா, சாமி நான் முளைக்க போட்டேன், முளைக்கவே இல்லன்னா. அதுல ஒருத்தர் முளைச்சு இப்பதான் நிக்கினா. ஆகா, அப்போ அனுமந்தன் சொன்னா, அயோத்தி நாட்டு மக்களை நீங்க அரண்மனைக்கு காய் கொடுக்கணும் அல்லவா? கொடுக்கணும் சுவாமி அனுமந்தா, நாங்க கொடுக்கணும் கண்டிப்பா, மகாராஜருடைய உத்தரவின்படி நாங்க கொடுக்கணும்னாங்க. நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஒவ்வொரு பூசணிக்காய் தருவேன், நீங்க பூசணிக்காய் எடைக்கு எடைக்கு
1: எடை.
0: அன்றைக்கு அரண்மனையில இருந்து உங்க வீட்டுல எவ்வளவு தங்கம் திருடி வச்சிருக்கிறீ?
1: ஒரு
0: காக்கிலங்கிறான், ஒரு 100 கிராம்ங்கிறான், ஒரு செயினை தான் கொண்டு வந்தேங்கிறான்,
1: ஒரு கிராம் கூட.

0: வீட்டுல எவ்வளவு தங்கம் திருடி வச்சிருக்கிய? அதாவது ஒரு ஒரு 50 மில்லி எடுத்திருந்தால் கூட அந்த பூசணிக்காய் இருக்க பக்கம் தான் கிளை இழுக்கும். அப்படியே அந்த ராம லட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கைகளை நிரப்பி வைத்தா அனுமந்தன். எல்லா மக்களும் கொண்டு வந்து தங்கத்தை திருடன தங்கத்தை கொண்டு வந்து நிறைச்சிட்டாங்க. ராம லட்சுமணா என்று சொல்லக்கூடிய குலுக்கை நிறைந்தது. இங்க எப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அயோத்தி மாநகரத்துல வடக்கு தெருவில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வர்றா பாருங்க. சந்திர குலத்திலே உதித்த ரஜகவண்ணா நவனுடைய மனைவி பெயர் மகிழம்பு பெண் கொடிய. மன்னவரும் தேவியரும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள தினத்திலே அந்த ரஜகன் சொல்லுகிறா, பெண்ணே மகிழம்பூவு, நாளுக்கு துணிகளை வாங்கி வந்து எட்டோட 8 நாளாச்சு. சோறு எடுக்க போகும்போதெல்லாம் மக்கள் எல்லாம் என்ன ஏசுறாங்க ரஜகா, அதாவது துணிகளை சீக்கிரம் துவைச்சு கொண்டு வந்து கூடப்பா, எங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி ஏசுறாங்க பேசுறாங்க. நாளை காலையில நான் ஆற்றுக்கு செலவு பண்ண போயிருவேன், நீ ஒரு 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஒரு 4 தெருவில் தெருவில் போய் சோறு எடுத்துக்கிட்டு எனக்கு ஆத்துக்கு சோறு கொண்டு வந்துரு. அப்படி என்று சொல்ல இரவோடு இரவாக ஐந்து தூங்கினாங்க. காலையில மணி 3 மணி ஆச்சு. ரஜகவண்ணானும் மகிழம்பு பெண் கொடி எழுந்து 10 கழுதைகள் மேல அழுக்கு துணிகளை பொதி ஏத்தினாங்க. பொதி ஏத்தி முடிச்சிட்டு படுத்தா மகிழம்பூவு, மணி 4 மணி தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் விடியட்டுமே,
1: ஒரு 8 மணி ஆகட்டுமே
0: என்று சொல்லி படுத்தாள் மகிழம்பு.

0: மகளம் பெண்கொடி ஆளாகா தெருவலை வியாபாரங்கள் விக்குது.
1: இந்த
0: சத்தத்தை காதுல கேட்டு முடிச்சா ஆகா மணியை பார்த்தா மணி 7. எட்டரை மணிக்கெல்லாம் ஆத்துக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லி இருக்கிறாரே நம்முடைய கணவர் என்று சொல்லி என்ன செய்வது என்று அத்தை இடத்துல கேட்டா. எத்தை நீங்க போய் சோறு எடுத்துக்கிட்டு வாங்க அத்தைண்ணா. அம்மா அத்தாக்கு காய்ச்சலா இருக்குது. காய்ச்சல் அப்படியே விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்குது. நீ போய் ஒரு 4 தெருவில் சோறு எடுத்துக்கிட்டு போய் சீக்கிரம் கொண்டு போமா.
1: ஒரு நாள் மட்டும் நீ கொண்டு போய் குடுமா.
0: நீ யாருன்னு கேட்டா நான் மாடவண்ணா மருமகா, மாடத்தியோட மருமகான்னு சொல்லு என்று சொன்ன போது இவ குத்தி செட்டிய

0: அம்மா துறைக்கு போகணும், சோறு போடுங்கம்மா. அண்ணா
1: சரி
0: அம்மா, நான் எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ புது பிள்ளை யாரா? புது பிள்ளையா தெரியுதே, யாரு மணி? அம்மா நான் மாடவண்ணா மருமக. அவங்க அத்தை வரலையா?
1: அதேதான்
0: மருமகளாமா?
1: நேரானதே
0: ஆச்சு.

0: இருக்கிற தண்டி எடுத்த பட்டு சேலை கட்டுப்பட்டிக்குள்ள இருக்கு, எடுத்து கட்டிக்கிட்டு ஆத்துக்கு போயிருவோம். என்ன அந்த சேலை எடுத்து கட்டினா அப்போ மகிழம்போட, அதாவது அந்த ரஜங்கனுடைய அம்மா சொல்றாங்க, அம்மா மணி 9:30 ஆகுது, சீக்கிரம் போம்மா. முன்கோபக்காரம்மா, சரித்தான் நான் கிளம்புறேன் என்று கிளம்பி புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் ஆத்துல ரஜக வடக்க பார்த்த கண்ணா சேலை அடிக்க சண்டாளி வந்துருவியான்னு அடிக்கிறான்.
1: ஆகாச்சு
0: பசி வேற தாழ முடியலையே. இங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவ குத்து செட்டியை கையில எடுத்து அவ அண்ணன் போல நடை நடந்த ஆசாரமாய் கையை வீசி அவ மனம் கேடாந்து அந்த பக்கத்துல வந்து நின்று கொண்டு மச்சான் சாப்பிட வாங்க. இவன் பார்த்தா ஆகா, மணி 10:30 ஆச்சு, நீ ஆத்துக்கு சோறு கொண்டு வந்திருக்கிற நேரம் ஆகுது.
1: 8:30 கொண்டு வர சொன்னா நீ 10:30 கொண்டு வந்திருக்க.
0: ஆகா,
1: என்ன
0: இவளையும் நம்ம சும்மா விடக்கூடாது,
1: மேல இவளை நம்ம சும்மா விடக்கூடாது
0: அப்படி என்று சொல்லி

0: சண்டாளி நாத்துக்கு சோறு கொண்டு வந்திருக்கிறேன் நேரமா என்று அடிக்கிறா. அழுதாள் தொழுதாள் ஆறாவது உயிரிற்றாள் மகிழம் போவு. என்ன நமக்கும் அம்மா அப்பா கிடையாது. வடக்கு தெருவில் சித்தப்பாவுடைய வீட்டுல போய் நம்மள ஒரு நாலு நாளைக்கு இருந்து கொண்டால் கணவர் தேடி வந்துதான் ஆகணும்
1: என்று
0: வடக்கு தெருவிலே சுப்பையாவுடைய வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்ற யாரு மகிழம்பு பெண் கூடியாள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். சாயந்தரம் மணி ஆறரை மணி ஆச்சு. அம்மா கழுதையை பிடிச்சு கட்ட சொல்லுமான்னா, இடம் உனக்கு ஆத்துக்கு தானப்பா சாப்பாடு கொண்டு வந்தவா மனைவி, அம்மா லேட் ஆயிருச்சுன்னு லேசா ரெண்டு தட்டு தட்டுனேன். அடி சண்டாளா அவளை தட்டிட்டியே, என் மருமகா இருக்கிறாளோ இல்ல செத்து போயிட்டாளோ தெரியலையே,
1: எங்க போனாளோ தெரியவில்லை
0: என்று ரஜகனுக்கும் அவன் அம்மாவுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்ச வாக்குவாதம் நைட்ல 10-11 மணி ஆகுது. வாக்குவாதம் ரெண்டு பேருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த பார்த்தாள் மகிழம்பு, அதாவது மகிழம்பு அழுது பார்த்தா, நான் இப்ப ஏற்பட்ட பரம்பரையில பிறந்தேன், நான் பெயர்பட்ட பரம்பரையில பிறந்தனா உனக்கு நான் ஒன்னே நான் மாலை இட்டேனே, அதாவது
1: என்ன கை நீட்டி அடிச்சிட்டீ
0: அப்படின்னு அழுது பார்த்தாள். அழுது அவள் சித்தப்பா வீட்டிலே அமர்ந்திருக்க இங்க ரஜகனுக்கும் அவன் அம்மாவுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மணி நைட்ல 11-11.5 மணி ஆகுது. எல்லார் வீட்லயும் தூங்கியாச்சு, இங்க வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும் அப்போது பார்த்தாள் மகிழம்பு பெண்குடியானவள், இங்க இப்படி இருக்கக்கூடிய நாளையில் அயோத்தி அரண்மனையில் அங்கே என்ன நடக்கும்.

0: அயோத்தி அரண்மனையில அத்தைமார்கள் மூன்று பேரு, கோசலை கைகேசி குணமுடைய சுமித்திரையாள், அன்னை சீதாபராட்டியோடு 32 தோழி பெண்களும் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் போது கேடுகாரி கைகேசி
1: கேட்கிறாள்,
0: என் ஆசை மருமகளே சீதாதேவி,
1: என்ன
0: அதாவது உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன், பேசலாமா?
1: தாராளமாக பேசுங்கள்.
0: என் மகன் ராமன் எங்கிட்டு போயிருக்கிறான்?
1: உங்க மகள் ராமன் அரண்மனைக்கு சென்றிருக்கிறார்.
0: அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ஊருக்குள்ள என்ன யார் யார் வீட்டுல என்ன குறங்கறத கேட்பதற்கு மந்திரிமார்களோடு தெருவிலே வீதி உலா வருவது வழக்கம். யார் யார் வீட்டுல என்ன குறை, இவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, ஏன் சத்தம் போடுறாங்க, அந்த குறைய தீர்த்து அந்த சண்டையை முடிச்சு வைப்பாங்க. இவங்க ஏன் சத்தம் போடுறாங்கன்னு அந்த காலத்துல அப்படி நடந்திருக்கிறது. அப்போ உங்க மகன் ராமன் வீதி உலா சென்று இருக்கிறார் அத்தேண்ணா. அப்போ சீதா சொல்ல, கைகேசி கேட்டால், மருமகளே சீதா, முன்ன ஒரு காலத்தில் உன்னை இலங்கைக்கு சிறை எடுத்து சென்றான் பாரு 10 தலையுடைய ராவணன்.
1: ஆமா, 10 தலையை கொண்ட ராவணன்.
0: அவன் எப்படிமா இருப்பான்னா,
1: அவனை நான் பார்த்ததே இல்லையத்தே.
0: எத்தாவை நான் முகத்தையும் பார்க்கல.
1: சரி,
0: அந்த ராவணனை சிறை எடுத்துக்கிட்டாதான் போனானே தவிர அவன் முகம் எப்படி

0: இருக்குங்கிறது எனக்கு தெரியாது.
1: உருவம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது.
0: என்ன அசோகவனத்துல கொண்டு வைத்திருக்கும் போது ஒரு நாள் மத்தியான வெயில், மத்தியான வெயில நின்னு கைய நீட்டி நீட்டி பேசுறான் ராவணை. என் கொலமன்ன கோத்திரமன்ன, உன்ன நான் சரி எடுத்து கொண்டு வந்தேன், என் கையை எவனாச்சும் மடக்க முடிஞ்சுதான்னு கேட்டுக்கு நிக்கும் போது, நான் அழுது கொண்டு கவிழ்ந்து கொண்டு இருந்த இந்த பெண்ணு சீதா அவன் நிழலைத்தான் பார்த்தேனே தவிர அந்த ராவண முகத்தை நான் பார்க்கல. அத்தேன் அந்த நிழலை போல இதோ இந்த அட்டப்படத்திலே படம் வரைந்து காட்டுவாயா மருமகளே. என்ன பார்த்தாள் சீதா அட்டப்படத்தை கையில் எடுத்தால் தூரியை கையில் எடுத்து மயிலே நினைத்து 10 தலை 20 கரங்கள் வரைந்து ராவணனுடைய திருவுருவ படத்தை அத்தை ஆகிய கோசலை கையிலே கொடுத்தாள். கோசலை பார்த்தாள், ஆகா இவன்தான் என் மருமகள் சீதையை சரி எடுத்து சென்றவனா என்று கைகேசி பார்க்கிறாள். சுமித்திரை பார்க்கிறார்கள். பார்த்து அந்த அட்டப்படத்துல அடிக்கிறாங்க, குத்துறாங்க, ஏசுறாங்க, பேசுறாங்க பெண்கள் எல்லாம். அப்போது இங்க ராமன் இப்படி இங்க எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஹரிராமச்சந்திர போதி ரஜகனுடைய வீட்டுக்காரக்காக வருகிறார். ஆகா இவனுக்கு தாய்க்கும் மகனுக்கும் வாக்குவாதம் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. அவன் என்ன சொல்றான், என் குலமன்ன கோத்திரம் என்ன நான் கேட்டு

0: அம்மா என்னுடைய குலம் என்ன கோத்திரம் என்ன தெரியுமா? ஆனை கட்டி அழுக்கெடுக்கணும் ஆண்டி வண்ணா பேரனல்லோ, குதிரை கட்டி அழுக்கெடுக்கும் குந்த வண்ணா பேரனல்லோ, மாடு கட்டி அழுக்கெடுக்கும் மாட வண்ணா மகன் அல்லவோ. நான் பேர்பட்ட பரம்பரையில பிறந்தேன், நான் சாதாரண குடும்பத்துல பிறக்கலை அம்மா என்று தாய்க்கும் மகனுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவ அம்மா சொல்றா, மகனே அவளை அழைத்து கொண்டு வாப்பா, சித்தப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பாள்.
1: என்ன இருந்தாலும் மனைவியாச்சப்பா.
0: அம்மா என் தாயே, நான் சொல்லுவதே கேளம்மா என்று சொல்லி ரஜ

0: என்கிட்ட கோவச்சுக்கிட்டு அடுத்த வீடு போனவா இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாது.
1: இதுக்கு மேல அவன் எனக்கு வேண்டாம்.
0: அடுத்த வீடு போனவண்ணை அழைத்து வந்து வாழ மாட்டேன். மறு வீடு போனவண்ணை நான் மறுபடியும் அழைக்க மாட்டேன் என்று ரஜகனுக்கும் அவன் அம்மாவுக்கும் வாக்குவாதம் நைட்ல ஒரு மணிக்கு நடந்து கொண்டு இருக்க. இதை கேட்டுக்கொண்டு வருகிறார் ஸ்ரீராமச்சந்திர பூபதி. அப்போ ரஜகன் சொல்கிறாய், அம்மா, அதாவது அந்த ராமன் இருக்கிறானே சூரிய குலத்துல உதித்த ராமன், அவன் எப்ப ஏற்பட்டவன் தெரியுமா? அவனுடைய மனைவிய ராவணை இலங்கைக்கு சிறை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த பெண்ணை கூட்டி வந்து வாழ்ம செய்கிறான் இந்த ராமன். அவன் குலம் சூரிய குலம், என் குலம் சந்திர குலம். அம்மா, சந்திர குலம், அடுத்த வீடு போனவண்ணே நான் அழைத்து வர மாட்டேன் என்று சொல்கிறான். ராமனை போல நினைத்தாயா என்ற வார்த்தையானது ராமனுடைய காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. இடிகெட்ட நாகம் போல் மிரண்டு விட்டார் ஸ்ரீராமச்சந்திர பூபதியானவர். பெரியோர்கள் சொல்வார்கள், தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாது. ஒரு அடி அடிச்சா ஆறி போயிருமா, வாயால பேசுறது ஆறாதா. ஆகா, ராமனை போல் நினைத்தாயா என்ற வார்த்தையானது அப்படியே ராமனுடைய காதல குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. ராமனை போல் நினைத்தாயா, நினைத்தாயா, நினைத்தாயா, நினைத்தாயா, நினைத்தாயா, இப்படியே சொல்லிக்கொண்டு ராமனுடைய காதல ரீங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ ரஜகன் சொல்லுகிறார், வந்த ராமன் சொல்லுகிறார், மந்திரி சுமந்திரா, ரஜகன் வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஏதோ
1: பேசுறான் போல இருக்கு.
0: மகாராஜா, உங்களை பார்த்து ராமனை போல் நினைத்தாயா என்று அவன் கேட்ட வார்த்தை எங்கள் காதலையும் கேட்டது. விடை கொடுங்கள் மகாராஜா, அறுத்து விட்டு வருகிறேன். மந்திரியாரே, மந்திரி சுமந்திரா, பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு கடலை விட பெரியதப்பா. அவன் உண்மைத்தானே சொன்னா ராமனை போல் நினைத்தாயான். அவன் வீட்டுல என்ன பிரச்சனைங்கிறத நானே கேட்டுட்டு வர்றேன், நீயே ஆவேதகப்படுற, நானே போய் கேட்கிறேன் என்று ரஜகனுடைய வீட்டுக்குள்ள வருகிறார் ஸ்ரீராமச்சந்திர பூபதி. அடே ரஜகா அப்படின்னார். சுவாமி வணக்கம்னு சொல்லி ராமனுடைய பாதார வந்தத்துல குப்பர விழுந்தான் யாரு இந்த ரஜகன்? சுவாமி, நான் தெரிந்து தெரியாமல் எது பேசியிருந்தால்,
1: என்னை
0: மன்னிக்க வேண்டும் ராமி, சுவாமி ராகவா என்றார். ரஜகா, நீ சொன்ன வார்த்தை அனைத்தையும் நான் காது கொடுத்து கேட்டேன், நீ தவறாக பேசவில்லை, நீ உண்மைத்தானே சொன்ன,
1: சரியாகத்தானே சொன்ன.
0: என் மனைவி சீதையா அன்றைக்கு இலங்கைக்கு சிறை எடுத்துக்கிட்டு போயிட்டா ராவணே, அந்த பெண்ணை நான் கூட்டி வந்து வாழ்ம செய்கிறேன். நான் ராமன், என் குலம் சூரிய குலம். நான் ராமன், உன் குலம் சந்திர குலம் தானே? ஆமா சுவாமி. உன் மனைவி எங்க போயிருக்கா? அடுத்த வீடு வா சித்தப்பா. அவ சித்தப்பா வீட்டுல தானே இருக்கிறா? ஆமா, அவ சித்தப்பா வீட்டுல வடக்கு தெருவுல இருக்கிறான். அவளை இப்போதே அழைத்து வந்து நீ வாழ்ம செய்யினா. ராமன் சொன்னார், நான் இப்போதே என் மனைவி அழைத்து வருகிறேன்.

0: அரண்மனை பங்கத்தில் ராமச்சந்திர போதி வந்து கொண்டிருக்கிறார். ராமனுடைய பாதச்சுவடிகள் சத்த பெண்கள் காதிலே கேட்கிறது. ஆகா, அடி பெண்ணே, சீதா உன் கணவர் ராமன் வர்றாரிடி என்று சொல்லி அந்த ராவணனுடைய திருவுருவ படத்தை சீதா மடியில போட்டுட்டு எல்லா பெண்களும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சீதா நினைக்கின்றாளாகா, இந்த படத்தை நம்ம எங்கே மறைத்து வைப்பது? நம்முடைய கணவர் இதை பார்த்தால் சந்தேகப்படுவார்களே, நம்ம என்ன செய்வது என்று சொல்லி நினைத்தாள் சீதா தேவி. பதற்றத்தோடு ராமன் படுக்கக்கூடிய பஞ்சநமத்துக்கு கீழாக தலையணைக்கு கீழாக அட்டைப்படுத்தி மறைத்து வைத்து விட்டாள். ராமன் ரஜகன் சொன்ன வார்த்தையினால் கவலையோடு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். சீதா பார்த்தால் நாதான் வாங்க அப்படின்னா பெண்ணே அப்படின்னர். பன்னீராலை கணவன் காலை அபிஷேகம் செய்தால் சீதாதேவி பட்டு நாள் துடைத்து அப்படியே கணவனை கையப்படி தரண்மனைக்குள்ளே அழைத்து வந்தாள். நாதா அமருங்கள் என்று பஞ்சடமத்திலே அமர வைத்தாள். ராமன் அப்படியே பஞ்சடமத்திலே அமர்ந்து இருக்கும் போது லைட்டா நமக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குதே, லைட்டா கீழே படுப்போமே என்று இடது கையை தலைக்குள்ள வைத்து ஒரு சாய்ந்து படுத்தார் ஸ்ரீ ராமச்சந்திர போதி. அப்போதையும் பெருமாள் உடலில் உள்ள வெப்பமானது இந்த அட்டப்படத்தின் மீது பட பஞ்சடமத்தை படபடவென்று உயிர் பெற்று துடித்தது. ராமன் நினைக்கின்றார், தலையணையை துடிக்க காரணம்
1: என்ன
0: என்று தலையணையை தூக்கிவிட்டு பார்க்கும் போது ராவணனுடைய திருவுருவ படத்தை கண்டார் ஸ்ரீ ராமச்சந்திர பூபதி. ஆகா, ரஜகன் சொன்ன வார்த்தை உண்மையாகத்தான் இருந்திருக்கிறது. இன்னும் நம்முடைய மனைவி சீதா இந்த ராவணனை தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றாளா?
1: இன்னும் இந்த ராவணனை மறக்கவில்லையே.
0: இனி இந்த சீதா எனக்கு மனைவி அல்ல, இந்த ராமன் அவளுக்கு கணவன் அல்ல என மனைவியையும் காட்டக்கூடாது. ஊர் மக்களுக்கும் இந்த ரகசியம் தெரியக்கூடாது. நம்ம அரண்மனைக்குள் மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று தம்பியாகிய சத்துருக்கனை அழைத்தார் ஸ்ரீ ராமச்சந்திர பூபதி.

0: சந்திரிக்க பெருமாளே.
1: அதாவது உன்னிடத்தில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசணும் இருக்கிறேன், பேசலாமா? வேற ஒன்றும் அல்ல, என்னுடைய மனைவி உன்னுடைய அண்ணி லோகமாதா ஜானகி தேவியை நீ காண வனத்திலே கொண்டு போய் வெட்டி விட்டு வருவாயாக தம்பி. அண்ணா விளையாட்டாக பேசுகின்றீர்களா இல்லை வெற்றியாகத்தான் பேசுகின்றீர்களா? அண்ணா தம்பி வெற்றியாகத்தான் பேசுகின்றேனப்பா. அண்ணா அண்ணி அப்படி உங்களுக்கு என்ன தவறு செய்து விட்டார்கள்? இதையெல்லாம் என்னிடத்தில் நீ கேட்க கூடாது. உன்னால முடியுமா இல்லை முடியாதா?
2: முடியாதா?
1: அண்ணா ராமச்சந்திர பூவதியே என்னன்னா

0: அண்ணா ராமச்சந்திர பூபதியே,
1: ஹரிராமச்சந்திர பூபதியே,
0: நானும் கூட இறந்துவிட்டாலும் உன்னை சீதையரை வெட்ட மாட்டேன் அண்ணா.
1: ஆமாம்மா,
0: சீதை அழிந்தாரானால் இலங்கை அழிந்தது போலும் அயோத்தி அழிந்து விடும் அண்ணா. அதனால் என்னாலும் முடியாது, தங்கள் கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா. சரி தம்பி, நீ சென்று விடப்பா. இனி பரதனை அழைத்தார் ராமன். தம்பி, நீயாவது உன்னுடைய அன்னை லோகமாதா ஜானகி தேவியை நான் இட்ட கட்டளையின்படி தான் அவனத்திலே கொண்டு போய் வெட்டிவிட்டு வருவாயாக தம்பி.
1: என்னை
0: மறுத்து பேசாத தம்பி என்றைக்கு பேசாதவே இந்த லட்சுமண பெருமாள் மட்டும்தான். அது உன்னாலதான் முடியும் அப்பா. அண்ணா, நீங்கள் காலாலிட்ட கட்டளையை கையாலே முடிக்கக்கூடியவன் இந்த தம்பி லட்சுமண பெருமாள். இன்றைக்கு அண்ணி சீதைய வனத்துல கொண்டு போய் வெட்ட சொல்றீங்களே அண்ணா. நான் உங்களிடத்தில் என்ன சொல்வது? சரி சொல்லுகிறேன். அண்ணி, உங்களை நான் வெட்ட போறேன் கூட புறப்படுங்கன்னா அண்ணி புறப்படுவாங்களா?
1: முடியாதம்மா, முடியாது.
0: அப்படியோ யாருமே புறப்பட மாட்டார்கள். என் மனைவி சீதையை அழைத்து கொண்டு அவள் இப்போ கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாள். கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவனத்திலே சென்று மலைகள் திசைகள் புல்லு பூண்டுகளை எல்லாம் அந்த இயற்கை அழகி நீங்கள் ரசிக்க வேண்டும். ரசிக்க வேணும் என்று சொல்ல அந்த வார்த்தை காதலை கேட்டு, சரி அண்ணா, நான் அப்படியே அழைக்கிறேன். ஏன்னா முன்னொரு நாள் வனத்தில் வச்சு மனைவி உன் அண்ணி சீதா

அண்ணின்னு சொல்லு. உடனே ஏன் என்னன்னு கேட்க மாட்டாய மனைவி, உடனே உன்னோட புறப்பட்டு வந்து விடுவாள். அப்படி என்று சொல்ல அண்ணி இடத்துல வந்தார் லட்சுமண பெருமாள். அம்மா லோகமாதா ஜானகி தேவி.

0: தம்பி வாங்க. தம்பி லட்சுமண பெருமாளே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: அம்மா லோகமாதா ஜானகி தேவி,
1: சீதா தேவி,
0: அன்னியிடத்துல நம்ம எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவது? இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அம்மா உங்களிடத்துல ஒரு சிவன் என்று பேச வேண்டி இருக்கிறதே.
1: என்னப்பா விஷயம் பேச வேண்டி இருக்கிறது?
0: அம்மா நீங்கள் என்னோடு வனத்திற்கு வாருங்கள். வனத்திற்கு வாருங்கள். வனத்தை உங்களை சுற்றி காமிக்க சொன்னார் எங்க அண்ணன் ராமன். உங்க அண்ணன் ராமன் தான் சொன்னாரா? அண்ணி இப்படி இருக்கிற நேரத்துல, கர்ப்பஸ்திரியான நேரத்துல பெண்கள் இயற்கை அழகிய ரசிக்க வேண்டுமா? அதனாலதான் அண்ணன் என்னை கட்டளையிட்டு அண்ணியை கொண்டு போய் சுத்தி காமிச்சிட்டுவான்னு சொல்லி இருக்கிறார். ஓ, இதோ வருகிறேன் தம்பி. என்று சீதா தன்னழகு போனா போதாதென்று பொன்னழகு சூடிக்கொண்டு லட்சுமண பெருமாள் தேரை அலங்கரித்தார். அலங்கரித்த தேரிலே ஏறி

0: சகனம் சரியில்லையே என்ன?
1: ஆமா,
0: அண்ணி வனத்தை தானே பார்க்க போறோம்.
1: சரி,
0: சகனம் என்ன சகனம் என்றார் லட்சுமண பெருமாள். தேரானது அயோத்தியை விட்டு கடந்து வரும்போது, கோசலா நதி கடந்து ஆற்றங்கரைக்கு வரும்போது, ஆக ஆற்றை எப்படி கடக்க முடியும் என்று சீதா சொல்ல, லட்சுமண பெருமாள் தேரை விட்டு கிளையிறங்கி தேரை தூக்கி ஒரு தோணியிலே வைத்து ஆற்றின் அக்கறைக்கு வருகிறார். அக்கறைக்கு வர போது, ஆகா இந்த வனமோ ரொம்ப அழகான வனமாக இருக்கிறது. குளிச்சு முடிச்சாங்க, கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. ஆத்துல சீதையை லட்சுமண பெருமாளும் அன்னையாகப்பட்ட லோக

0: மாதா ஜானகி தேவியானவள் அரையளவு தண்ணீரிலே அன்னை சீதை நீராடினாள், முட்டளவு தண்ணீரிலே முங்கி சீதை நீராடினாள், காலளவு தண்ணீரிலே கன்னி சீதை நீராடினாள். நீராடி ஸ்தானம் செய்து சலிவநாதர் பட்டுடுத்து குளிச்சு முடிச்சாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே லைட்டா ஒரு தூக்கம் வருகுது. தம்பி தூக்கம் வருகுது, என்ன சீதா? அம்மா கவலை வேண்டாம், என் மடியில தலை வச்சு தூங்குங்கன்னார் லட்சுமண பெருமாள். பார்த்தாள் சீதாதேவி, லட்சுமண பெருமாள் மடியிலேயே தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நினைத்தார் ராமநாகா, அண்ணன் ஒரு கட்டளை இட்டாரே, அண்ணி சீதைய வனத்துல கொண்டு போய் வெட்டி விட்டு வாளிலே ரத்தத்தை கொண்டு வந்து காண்பித்தால் தான் நம்புவேன்னு சொல்லி இருக்கிறாரே, நாம் அதை இப்போ செய்வதற்கு இதுதான் தக்க தருணம்,
1: இதுதான் சரியான தருணம்
0: என்று துடையளவு மண்ணை குவித்து சீதாவுடைய தலையை மண்ணிலே தூக்கி வைத்து விட்டு ராம லட்சுமண பெருமாள் தேரில் ஏறி புறப்படும் போது, தேருக்கு என்ன தூங்குறவங்களை நம்ம கொல்லக்கூடாது, பெரிய பாவம், பெண் பாவம்
1: அரண்மனைக்கு
0: வருகிறார்.

0: ராமச்சந்திர பூபதியே,
1: ராமச்சந்திர பூபதி,
0: இதோ அண்ணி சீதையை வெட்டிவிட்டு வாளிலே ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் அண்ணா என்றார். வாளை வாங்கி பார்த்தார் ஸ்ரீராமச்சந்திர பூபதி. அழுகின்றார், ஏ தம்பி லட்சுமண பெருமாளே, என் மனைவி சீதை இனி நான் என்றைக்கு காண போகிறேனப்பா? ஏ தம்பி லட்சுமணா, அண்ணிய கொண்டு போய் வெட்டி விட்டு வா என்று சொன்ன உடனே வெட்டி விட்டு வாளிலே ரத்தத்தை கொண்டு வந்து காண்பித்து விட்டாய் தம்பி. என் மனைவி சீதையை நீ நான்

வாளை வாங்கி பார்த்து ராமன் அழுகிறார். ஆகா, நாடு இழந்து நகர் இழந்து என் நாயகியவே நான் இழந்து விட்டேனே, சொத்து இழந்து சுகம் இழந்து என் சொந்தக்காரர் தான் இழந்து சோர் இழந்து போனேன் ஐயா தெய்வமே என்று ராமன் அழுகிறார். வாளை வாங்கி பார்த்து, இனி எனக்கு நாடு எதற்கு, நகரம் எதற்கு, பொன் எதற்கு, பொருள் எதற்கு, மண் எதற்கு, மணிமுடி எனக்கு எதற்கு, இந்த அரியணை எனக்கு எதற்கு என்று அரியணையை விட்டு கீழே இறங்கி விட்டார் ஹரிராமச்சந்திரபுத்தர். அரியணை நாற்காலியை விட்டு கீழே இறங்கிட்டார். அவர் இறங்கி தரையில உட்கார்ந்த உடனே அயோத்தி மாநகரமே கவிழ்ந்து விட்டது. ராமனே அரியணையை விட்டு கிளை இறங்கி விட்டார் என்று அயோத்தி மாநகரமே சாய்ந்து விட்டது. அயோத்தி மாநகரத்தில் இங்கு இவர்கள் எல்லோரும் இப்படி அமர்ந்திருக்க, அங்க வால்மீகருடைய வனத்திலே சீதா இருந்து தூங்கிக் கொண்டிருந்தவள் பதறி முழித்தாள்.

0: தம்பி இளைய பெருமாளே, தம்பி தம்பி என்று அபய குரலிட்டால் தம்பி இளைய பெருமாளை காணவில்லை. அண்ணியை பார்த்து அந்த குழந்தன்மார்கள் அம்மா என்று அழைப்பார்களாம். அந்த அண்ணியும் குழந்தனை பார்த்து தம்பிமார்கள் என்று அழைப்பார்களாம். அப்போது அங்கே சீதாவுக்கு பக்கத்திலே நாகம் கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட அவளை சுற்றி மிருகங்கள் எல்லாம் காவல் புரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி அழுது கொண்டு இருக்கிறாள் சீதா. அந்த வனத்திற்கு சொந்தக்கார வால்மீகி மாமுனி இவர் வருகிறார். ஆகா, ஒரு பெண்ணுடைய விசும்பல் சத்தம் கேட்கிறதே என்று வந்து பார்க்கும் போது சீதனுடைய திருமுகத்தை பார்த்தார். ஆகா, இவள் அயோத்தி மன்னன் ஹரி ராமச்சந்திர போது என்னுடைய மனைவி சீதை போல் தெரிகிறது. ஏன் வனத்தில் வந்து அழுது கொண்டிருக்கிறாள்?
1: அழுது கொண்டிருக்கிறாள்
0: என்னதான் கேட்போமே என்று சொல்லி வால்மீகி மாமுனி இவர் கேட்கிறார். எம்மா எப்படி

உன்னுடைய ஊர் என்ன, பெயர் என்ன, உற்ற தந்தை நாமம் என்ன என்று சொல்லி வால்மீகி மாமுனி இவர் கேட்கிறார். சீதா சொல்லுகிறார், ஐயா நான் யார் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டுமா? தெரிய வேண்டுமாம்மா என்று சொல்ல, எனக்கு ஊரமில்லை.

0: ஐயா வால்மீகரே.
1: என்ன ஐயா?
0: என்னுடைய ஊர் எனக்கு தெரியாது.
1: ஆமா
0: சொல்லம்மா. சீதா?
1: சரி.
0: என்னுடைய ஊர் எனக்கு தெரியாது ஐயா.
1: ஆமா.
0: என்னுடைய பெயர் வந்து சீதா என்று அழைப்பார்கள்.
1: ஆமா என்னுடைய பெயர் சீதா என்று அழைப்பார்கள்.
0: அப்படி அம்மா?
1: ஆமா.
0: அம்மா உனக்கு கல்யாணம் ஆகி விட்டதான்னர்.
1: சரி.
0: என் கல்யாணம் ஆகி விட்டது, அதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்?
1: ஆமா.
0: உன் கணவன் பெயர் தெரியுமான்னர்.
1: சரி.
0: கணவன் பெயர் எல்லாம் எனக்கு தெரியாது.
1: ஆமா.
0: என் பெயர் சீதா என்று அழைப்பார்கள்.
1: சரி.
0: ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் இங்க வந்து நான் அமர்ந்திருக்கிறேன்.
1: சரி.
0: அம்மா நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். இந்த வனத்திலே என்னுடைய ஆசிரமம் இருக்கிறது. என்னுடைய ஆசிரமத்திலே எனக்கு மகளாக நீ வந்து அமர்ந்து கொள்ளம்மா என்று சொல்லி இருக்க, உன்னை நான் பெற்ற மகளாக பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் ஆசிரமத்தில் அழைத்துக் கொண்டு அமர வைத்தார் சீதையை. சீதா வனத்திலே வரும்போது மாதம் 7. இப்ப 8 மாதம் முடிந்து 9 மாதம் முடிந்து 10வது மாதம் நிறைந்தது. சீதாவுக்கோ பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. அப்பா நீங்கள் மருத்துவ பெண்ணை அழைத்து வாருங்கள் என்றாள் சீதா. வால்மீக மாமுனிவர் ஏழுமலை காவுக்குள்ளே சென்று அங்கே காளியம்மனை அழைத்து வருகிறார். அம்மா,
1: என்னுடைய
0: வனத்திலே என் மகள் சீதா அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு நீ பிரசவ காலம் நெருங்கிவிட்டது, நீ மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்ல, சீதா என்று சொன்னால் அதாவது நம்முடைய அண்ணி அல்லவா, ராமனுடைய மனைவி அல்லவா,
1: ராமச்சந்திர மனைவி அல்லவா?
0: சரி, எந்த சீதாவோ தெரியவில்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சீதா அக்கினியிலே

0: ஆலயத்திலே வந்து சீதையனுடைய திருமுகத்தை பார்த்தார். ஆகா, நம்முடைய அண்ணன், அதாவது ராமனுடைய தேவி அல்லவா?
1: ஆமா, நம்ம அண்ணனோட மனைவி அல்லவா?
0: லோகமாதா ஜானகி தேவி அல்லவா இங்கு வந்திருக்கிறார்கள்?
1: சீதா தேவி அல்லவா இங்கு வந்திருக்கிறார்கள்?
0: என்ன சூழ்ச்சி என்பது தெரியவில்லையே
1: என்று
0: சொல்லி மருத்துவம் பார்க்க, சீதாவுக்கு 10வது மாதத்திலே அழகான

0: ஒரு பாலகன் பிறந்தான்.
1: சரி,
0: இவன் கோசல நதியை சூழ்ந்தவன் பிறந்ததனால் இவனுக்கு குசலவராஜன் என்று பெயர் கொடுத்து வளர்த்து வரக்கூடிய காலத்தில் சங்குமையில் பால் விட்டிய சகல பேர்களும் கேட்க தாலாட்டு பாடி வளர்த்து வருகிறாள் லோகமாதா ஜானகி தேவியானவள். அயோத்தி மாநகரத்திலே தங்க தொட்டிலே தூங்கக்கூடிய குழந்தை, வால்மீகருடைய வனத்துல ஒரு வேப்ப மரத்துல சேலையில கட்டின தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்காங்க குசலவராஜன். அப்படி தூங்கி கொண்டு இருக்கும் போது சீதா சொல்ற, ஐயா வால்மீகரே, குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் கங்கைக்கரையில போய் தண்ணீர் எடுத்து விட்டு வருகிறேன். அப்படி என்று

ஆசைப்பட்ட லோகமாதா ஜானகி தேவியால் கங்கை கரையில வந்து தங்க குடத்தை மிருக்கி குனிந்து தண்ணீர் கோதும் போது ஒரு அதிசயத்தை கண்டாள். அதாவது கங்கை கரையிலே நாவல் மரங்கள் இருக்கிறது. இந்த மரத்திலே குரங்குகளும் காக்கைகளும் கொஞ்சி குலாவி விளையாடி கொண்டிருக்கிறது. ஆகா, அந்த குரங்குகள் எல்லாம் தன்னுடைய குட்டி குரங்குகளை வயிற்றிலே போட்டுக்கொண்டு மரத்திலே கிளக்கி கிளை தாவி செல்வதை பார்க்கிறாள் சீதா. தன்னுடைய பிள்ளைகளை குளிச்ச ஊற்றுவதை பார்க்கின்றாள். ஆகா, இந்த காக்கைகள் எல்லாம் இறை தேடி வந்து குஞ்சி பறவைகளுக்கு வாயால இறை ஊட்டுகிறது தாய்ப்பறவை. அப்போ காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி தானோ, அப்ப நாமளும் நம்முடைய குழந்தை இப்படித்தான் வளர்க்க வேண்டுமா என்று அதனாலத்தான் இந்த தாய்மார்கள் தலப்பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு செல்வது உண்டு. அந்த அம்மா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, குழந்தை இப்படி எடுக்கணும், இப்படி தூங்க வைக்கணும், பிள்ளை இப்படி குளிச்சு விட்டணும், இப்படி துவட்டணும்னு சொல்லுவாங்க. அதனால சீதாவுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம குழந்தைய கொண்டு வந்து காமிக்கலாமே என்று சொல்லி குடத்தை கங்கை கரையிலே வைத்து விட்டு அப்படியே ஓடோடி வருகிறாள் ஆசிரமத்திற்கு. அப்பாவோ தவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பாட்ட சொல்லிட்டு பிள்ளைய தூக்கணும்னா அப்பா தவம் கலைஞ்சு போயிடும். அப்பாட்ட சொல்லாயாமல் வால்மீகரிடத்திலே சொல்லாமல் தூங்கி கொண்டிருந்த குசலவனை தோளிலே போட்டுக்கொண்டு கங்கை கரையிலே வந்து நின்று குசலவனின் இடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிறாள். மகனே குரங்க பாரப்பா, அதோ காக்காவப்பார் மகனே, இதோ குரங்க பார் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது பச்சை பறவைகளை பார்த்து குழந்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார். வால்மீகி மாமுனிவர் தவத்தை முடித்து விட்டு தொட்டில பார்த்தார். தொட்டில பிள்ளையை காணும். ஆகா, குழந்தையை காணுமே. இந்த குழந்தை இல்லை என்றால் சீதா உடனே உயிரை மாய்த்து விடுவாளே. பாருங்க.

0: இந்த சீதாதேவி இடுப்புல குடத்தை வச்சு தோளில குழந்தைய வச்சு தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறார். பார்த்தார் வால்மீகர், மகளே நீ குழந்தை எப்பமா தூக்கிட்டு போனேன்னு. அப்பா நான் வந்தேன், நீங்க தவத்துல உட்கார்ந்து இருந்தீங்க,
1: உங்கள்கிட்ட
0: சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு போயிட்டேன். அதாவது ஐயோ இது யாரு குழந்தைப்பாண்ணா? அதாவது வால்மீகர் சொன்னார், மகளே தெருப்ப புள்ளில பிறந்த புள்ளமான்னு. நான் இரண்டு பிள்ளைகளை எப்படி அப்பா வளர்ப்பேன் என்றார்.
1: இரண்டு பிள்ளைகளையும் எப்படி அப்பா வளர்ப்பேன்?
0: கவலையே வேண்டாம் அம்மா, வளர்த்து விடலாம் மகளே சீதா. சரி அப்பா, அந்த குழந்தைக்கு நம்மள என்ன பெயர் வைப்பது?
1: என்னப்பா பெயர் வைப்பது?
0: குசலவனே போல இருக்கிறான் இந்த குழந்தை.
1: ஆமா, அசல் அவனை போலவே இருக்கிறான்.
0: அசல் அதே போல இருந்ததனால இவனுக்கு பேர் அசலவராஜன்.
1: சரி,
0: குசலவன் தம்பி அசலவன் என்று செல்ல பெயர் கொடுத்து.
1: ஆமா அம்மா.

ஐந்து வயதாஜி குசலவராஜனுக்கும் அசலவராஜனுக்கும், அதாவது வால்மீகி மாமுனிவர் பிள்ளைகளுக்கு வில்வித்தை, வேணவித்தை, மந்திரவித்தை, தந்திரவித்தை அத்தனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே காக்கா, குருவி, பச்சி, பறவைகளை எல்லாம் பிள்ளைகள் லக்க வச்சே தெரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடி

0: கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
1: இருக்கும்போது
0: இங்கே அவர்கள் இப்படி இருக்க, அயோத்தி அரண்மனையிலே அரிராமச்சந்திர போதியானவர் சீதாவை விரிந்த துயரத்தினால் முகவாட்டத்தோடு அமர்ந்திருக்கிறார். அப்போ அன்றைய தினத்திலே குலகுருவாகி வதிஷ்டமாமுனிவரானவர், ராகவா நீ கவலைப்பட வேண்டாம், இதோ சீதாவை போலே தங்கத்தினால் ஒரு சிலை செய்து அதை ராமருக்கு எதிராக அமர வைத்தார்கள். அதற்கு அதாவது நாம் ஒரு யாகம் செய்ய வேண்டும், குதிரை வெட்டி வெள்ளி வலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குதிரை வெட்டி ஆவு வலி கொடுக்கும் போது அந்த குதிரை எப்பேற்பட்ட குதிரை தெரியுமா? நாலு காலும் வாலு வெள்ளை, நாக்கு நீளம் முன்கருப்பு, காது ரெண்டும் அடங்கியிருக்கும், கடுவாய் போலே வைத்திருக்கும். அப்பேற்பட்ட குதிரை வேலிவியலை வெட்டி ஆவு வலி கொடுக்கும் போது அசல் அதே போல ஒரு குதிரை வந்து பறந்தது. குதிரையினுடைய நெற்றியினால் தங்கத்தினால் ஒரு பட்டயம் எழுதி கட்டி இந்த குதிரை யார் பிடித்து அடக்குகின்றார்களோ அவர்களுக்கு அயோத்தி மாநகரமே அடிமை, குதிரையை பிடித்து விட்டு விட்டானே ஆனால் இவர்கள் அவர்கள் இந்த அயோத்திக்கு அடிமை என்று சொல்லி சத்திருக்க பெருமாளையும் சில வானரப்படைகளை அனுப்பி வைத்தார்கள். அதே வனம் மான வனங்க

0: அவருடைய வனத்திலே வரும்போது பார்த்தான் குசலவராஜன், அண்ணா அதோ ஒரு குதிரை ஒன்று வருகிறது. அசலமே சொல்ற அண்ணா, குசலவராஜா குதிரையினுடைய நெற்றில தங்கத்தினால் ஒரு பட்டயம் எழுதி கட்டி இருக்கிறது. அதெல்லாம் படிக்க வேண்டாம், குதிரையை பிடிச்ச அடக்கடா யார் வர்றாங்கன்னு பாப்போம் என்று குசலவராஜன் ஓடி போய் குதிரையினுடைய சரடை பிடித்தார். குதிரை அப்படியே அவன் பக்கத்திலே அமர்ந்து கொண்டது. அசலவராஜன் கம்பை கையில எடுத்து குதிரை அடி அடி என்று அடித்து ஒரு ஆலமரத்திலே கட்டி போட்டு விட்டார்கள். குதிரைக்கு பின்னாலே வந்த சத்துருக்க பெருமான் கேட்கிறார், அடே என் குதிரையை பிடித்து அடக்கியவன் யார் என்று கேட்க, நான் தாண்டா
1: அடக்கினேன்னா.
0: பிள்ளைகளுக்கு சித்தப்பாங்கிறது தெரியாது, சித்தப்பாவுக்கு நம்ம அப்பாங்கிறது தெரியாது, தெரியாது. அப்ப மூன்று அப்படியே இந்த அதாவது படைகளையும் அடித்தார்கள், குசலவனும் அசலவனும். சத்துருக்க பெருமாள் கிளை விழுந்தார், படைகளும் கிளை விழுந்தது. பட்டாளுக்கு பாடுகொண்டு வருகிறான் அனுமந்தன் அயோத்திக்கு வரபோது. சுவாமி ராகவா, உங்க தம்பி சத்துருக்கனை இரண்டு சின்னஞ்சிறுவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொல்ல ராமன் வந்தார். ராமனையும் அடித்தார்கள், அனுமந்தனை அடித்து குதிரை அந்த அனுமந்தன் முதுகிலே நான்கு பேர்களை கட்டி அங்க சீதா இடத்திலே வரும்போது சீதா சொல்லுகிறாள், என் கடவர்க்கு உயிர் ஓடுங்கள் வால்மீகரே என்று சொல்ல தண்ணீரை தெளிக்க ராமன் எழுந்தார். பெண்ணே உன் மீது எனக்கு சந்தேகம், இரண்டு பிள்ளைகள் இருக்கிறான், அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டு குழந்தைகளை அக்னிக்குள்ளி இறங்கும் போது அசலவனை காணவில்லை. அங்கு தெற்ப பிள்ளையிலே பிறந்த பிள்ளை தீயிலே எரிந்து விட்டான். எனக்கு தம்பி வேணும் என்று குசலவன் கேட்க, எரிந்து கிடந்த சாம்பல்களை ஒன்றாக சேர்த்து வைத்து தண்ணீரை தெளிக்க சிவன் ஜிபம் கொடுக்க அதுல கருப்பு நீர் கொண்ட

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை சிவகாமிபுரம் ராஜலட்சுமி குழுவினர் வழங்கிய கருப்பசாமி கதை வில்லுபாட்டு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

நேரம் 8:54 நிமிடம். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். இனி திரை இசையில் நாட்டுப்புற பாடல் ஒன்று. எதிரும் புதிரும் படத்திற்காக வித்யாசாகர் இசையில் பாடியிருக்கிறார்கள் புஷ்பவனம் குப்புசாமி, மலேசியா வாசுதேவன், அனுராதா ஸ்ரீராம், கோபால் ராவ்.

0: Ahmed and Royal Challengers Bengaluru underway. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். தேனீ வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே முதல் பாகத்தில் பேசியிருந்தோம் சார். தேனை சந்தைப்படுத்துவது பற்றிய விஷயங்களும் உற்பத்தியாளர்களுக்கு அவசியம் தானே சார்?
4: ஏன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்துடைய முக்கியமான பங்கு என்ன சார்?
5: அவங்க ஒரு பெனிஃபிஷரியை தேன் உற்பத்தி பண்ணது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணிவிட்டு

0: முதல் பாகத்தில் பேசியிருந்தோம் சார். தேனை சந்தைப்படுத்துவது பற்றிய விஷயங்களும் உற்பத்தியாளர்களுக்கு அவசியம் தானே சார்?
1: ஏன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்துடைய முக்கியமான பங்கு என்ன சார்?
2: அவங்க ஒரு பெனிஃபிஷரியை தேன் உற்பத்தி பண்ணது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சர்வோதய சங்கம் மூலியமாக கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் மூலியமாக அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் கூட ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 400 சேல்ஸ் அவுட்லெட் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக நம்ம நடத்திட்டுருக்குறோம். அதில் அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ தேனீக்கள் பற்றி சொல்லும்போது அதுக்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குதுங்க. தேனீக்களுடைய உழைப்பு, அதோட ஒற்றுமை, அதோட தியாகம், அதோட பொறுமை, அதோட பணி எந்த அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம தேனீக்கிலிருந்து நம்ம முன்னுதாரணமாக இருக்குது. தேன்புரட்சி திட்டம் நம்ம எதனால் செயல்படுத்தி வரோம் அப்படின்னா நம்முடைய ஹனி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும், ப்ளஸ் ஃபார்மர்ஸுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணோங்கிறதுக்காக. தேனீக்கள் வந்து விவசாயியுடைய நல்ல நண்பன் சொல்லலாம். இப்போ தேனீக்கள் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மகசூல் அதிகமாக வரும், அவங்களோட ஈல்டு அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து ஃபார்மில் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறனால இந்த தேனீக்கள்லாம் நிறையா வந்து உயிர் வாழ முடியறதில்ல. அதனால நம்மளால் முடிஞ்ச வரையிலும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தேனீக்கள்
1: பண்ணணும்.
2: ஆமாங்க,
1: நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து மண்பாண்டம் தயாரிப்பு, அதில் வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுல என்ன மாதிரியான பங்களிப்பு, இப்போ தேனி வளர்ப்பு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட வந்து கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி விளக்கமா?
2: ஆக்சுவலி இப்போ காலத்துக்கு ஏற்றமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையிலும் மேனுஃபேக்சரிங் சேவை தொழிலில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங், பிளம்பர் ட்ரைனிங், ப்ளஸ் ஏசி மெக்கானிக், மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், ப்ளஸ் டைலரிங், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கேவிஎஸ்சி மூலியமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரைனிங் மூலியமாக பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் வரையிலும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸ் கொடுப்போம். எலக்ட்ரீஷியனாக இருந்துச்சுனா அவங்களுக்கு ட்ரில்லிங் மிஷினு, டெஸ்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அதேமாதிரி பிளம்பராக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு செட் அப்படியே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க.
1: இது தாண்டி வேற என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது சார்?
2: இப்போது இது மட்டும் இல்லாமல் பார்த்துனிச்சவங்களேன் ஹேண்ட்மேட் பேப்பர் அண்ட் ஃபைபர் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்கீம் மூலியமாக பார்த்துனிச்சவங்களேன் பேப்பரில் இருந்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாங்கிற மாதிரியாக நான் ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ பேப்பர் பிளேட் எப்படி தயாரிக்கிறது, பேப்பர் கப் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 20,000 ரூபா வரையிலும் வரும். அந்த மிஷின்ஸ் வந்து கேவிஎஸ்சி மூலியமாகவே நம்ம கொடுக்குறோம். அதனால் அவங்க வந்து பேப்பர் பிளேட், பேப்பர் தோனா பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்றதுக்கு
1: பணமட்டையில இருந்து வந்து
2: பேப்பர்லயே பண்றது, அதுவும்
1: பேப்பர்ல பண்றது.
2: ஆமா,
1: இது இல்லாம இப்ப வந்து இந்த பனை மட்டை அப்புறம் பாக்கு மட்டை அதுல பண்றதுக்கான அதுவும் பயிற்சியும் வழங்குறீங்க
2: இல்ல? பாக்கு மட்டை இதுக்கு யாரோ ஒரு இண்டிவிஜுவலா வந்து பாக்கு மட்டையில தொழில் தொடங்கணும் அப்படின்னாங்கன்னா, ஏன்னா அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க லோன் வாங்கி பாக்கு மட்டை தயாரிக்கிற தொழில் அவங்க ஆரம்பிக்கலாம். இது இல்லாம இப்ப பனானா ஃபைபர்ஸ் சொல்லி
1: கேள்விப்பட்டிருக்கோம்,
2: வாழை நார்ல இருந்து கூட தயாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வாழை நார்லேருந்து, வாழை மரத்துடைய பட்டையிலேருந்து நார் எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் நாங்கள் ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நார்மலாக இப்போது பனானா ஸ்டெம் பார்த்துனிச்சுவங்களேன் பனானா இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சோம் அது வேஸ்ட்டாக போகுது. எப்படி நம்ம வேஸ்ட்டு ப்ராடக்ட்லேருந்து எப்படி வெல்த்தியாக ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணலாம், ப்ளஸ் அதில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பார்த்துனிச்சுவங்களாம் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பொல்யூஷனும் பண்ணாது. அதனால் இந்த பனானா ஃபைபர் இண்டஸ்ட்ரி மூலியமாக வந்து பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்குண்டான சப்போர்ட் கேவிசி மூலமா கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ வந்து வாழை நார்ல இருந்து எப்படி வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது, என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைக்குதுன்றத மக்களுக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க?
2: ஆக்சுவலாக கேவிசி மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்ட்ரல் பாம் கோர் அண்ட் பாம் ப்ராடக்ட் இன்ஸ்டியூட். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலியமாக ஆரி ஒர்க் ட்ரைனிங், டைலரிங் ட்ரைனிங், ஈவன் கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங், ப்ளஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, சாக்லேட் தயாரிக்கிறது, பேக்கரி ப்ராடக்ட் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இதெல்லாமே அந்த ட்ரைனிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம், 500 to 1000 rupees ஒன் வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்த கட்டத்தில் அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா பிஎம்இஜிபி

0: ஸ்கீம் மூலியமாக லோன் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போது குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல குடிசை தொழில் அப்படின்னு வந்து அங்கீகாரப்படுத்தப்பட்டதே வந்து அதுதான் நினைக்கிறேன். அதிலலாம் வந்து நீங்கள் ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? உங்களுடைய பங்களிப்பு என்ன சார் அந்த மாதிரி விஷயங்கள்?
0: சரி, டைரெக்டாக கடலை மிட்டாய் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கீமில் கொடுக்கறது இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக திருச்சியில் ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷரி லோன் வாங்கியிருக்கிறாரு. தற்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு. கடலை மிட்டாய் நிறைய கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக லோன் கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்முடைய ஸ்கீம் மூலியமாக கடலை சார்ந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க, வில்லேஜ் ஆயில் ஸ்கீம் மூலியமாக பார்த்துன்னு அந்த செக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்குடான மிஷின் நம்ம கொடுக்குறோங்க. அதிலிருந்து அவங்க வந்து செக்கு எண்ணெய் தயாரிச்சிக்கலாம். அந்த மிஷின் கேவிஎஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோம்.
1: நிச்சயமாக உணவு பதப்படுத்தும் பயிற்சி அந்த மாதிரி எதுவும் வழங்கப்படுது?
0: உணவு பதப்படுத்தும் பயிற்சியில் தான் ஏற்கனவே நம்ம சொன்ன பனை பொருட்கள் தயாரிக்கிறது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, எப்படி சாஸ் ரெடி பண்ணுறது,
1: அந்த பயிற்சிக்கான காலம் அப்படின்றது எவ்வளவு?
0: 1 வீக்மா நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோங்க.
1: அதுக்கு வந்து அவங்க எதுவும் பணம் கட்டணுமா இல்லை இலவச பயிற்சி?
0: ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு வந்து எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் மூலியமாக கலந்துக்க வந்தால் 1000 ரூபீஸ். எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, ஜெல்லி ப்ராடக்ட், அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: இது தவிர வேற என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார்? ஏன்னா இப்போ வந்து உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஊறுகாய் தயாரிப்பு, அப்புறம் ஜெல்லி ஜாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ டெய்லரிங் வந்து சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்கள் சார். ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு நிறைய தெரியும்.
0: ஆக்சுவலி டெய்லரிங் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னுச்சுவங்களேன், எங்களுடைய 10 நாள் ட்ரைனிங் மாஸ்டர் டெய்லர் மூலியமாக ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக் டெய்லரிங் மிஷின் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். டெய்லரிங் மிஷினு, அது இல்லாமல் ஒரு அயன் பாக்ஸும் கொடுக்குறோம், அயன் டேபிள் ஒன்று கொடுத்துட்ருக்குறோம், சிஸ்ஸர் ப்ளஸ் ட்ரிம்மர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 டூல் கிட்ஸும் கூட ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போது இந்த ஸ்கீம் மூலியமாக ஒருத்தர் நார்மலாக வந்து கிராமத்தில் ஒருத்தர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு மகளிருக்கு இந்த திட்டம் மூலியமாக கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு 400-500 ரூபீஸ் அவங்க அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஏற்காட்டில் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் அதே மாதிரி திருச்சியிலையும் கொடுத்துட்ருக்குறோம், நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர் வந்து சொன்னீங்க இல்லையா சார் முன்னாடியே, வந்து அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மட்டுமா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அட்டன் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண முடியுமா?
0: ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அசோசியேட் சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து என்டையர் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துட்ருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்டு ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம்.
1: அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் ஏசி மெக்கானிக் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா
0: மொபைல் ரிப்பேரிங் கூட கொடுத்துருக்கோம்.
1: மொபைல் ரிப்பேரிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க? அந்த டூல் கிட்டுன்னு கொடுக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் சார்?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான டூல் கிட்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி மொபைல் ரிப்பேரிங் பண்ணுறவங்களுக்கு உண்டானதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் டூல் கிட்ஸ் இருக்குதுங்க. 15 அபவுட் 15 டேஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு ப்ளஸ் அந்த டூல் கிட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: சரி சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே வரோம், ஒவ்வொரு துறை வாரியாக பேசிகிட்டே வரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ தோல் தொழில் அதுலேயும் கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார் அதுக்காக?
0: ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லும் போது செப்பல் மேக்கிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, செருப்பு தயாரிக்கிறவங்களுக்கு அவங்களும் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் CFTன்னு சொல்லுவாங்க, அது மூலியமாக ஒரு 25 நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரெடிஷ்னலாக ஒருத்தர் வந்து ஷூ ரிப்பேரிங் செப்பல் ரிப்பேரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மிஷின் கொடுப்போம். எப்படி ஷூ தயாரிக்கிறது, செப்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீட் ரியாக்டிவேட்டர்னு சொல்கிறது, அதாவது ஷூவுடைய பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு ஒட்டுறதுக்குண்டான ஹீட் ஆக்டிவேட்டர் இது, ப்ளஸ் ஷூ லாஸ்ட்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸு தந்தமாக தயாரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு 30 நம்பர் ஆஃப் ஷூ லாஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்துட்டு அதோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரையில் வருங்க. ப்ளஸ் 25 டேஸ் ட்ரைனிங் சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தாங்க. ப்ளஸ் அங்கேயே அவங்க தங்கியே அவங்க படிக்கலாம். அந்த ட்ரைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு 3 லட்சம் ரூபா வரையில் நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் எல்லாமே
0: எவ்ரி திங் ஃப்ரீ. 25 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ ஃபுட்வேர் ரிப்பேரிங் டூல் கிட்டும் கொடுத்துட்ருக்குறோம். சின்ன சின்னதாக இப்போ ஸ்ட்ரீட் சைடில் அவங்க செருப்பு தைக்கிற இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டூல் கிட் மாதிரியும் கொடுத்துட்ருக்குறோம்.
1: அதாவது ஒருத்தருக்கு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்து ஓரளவுக்கு காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் அப்படிங்கிறது புரியுது சார். எல்லோருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வேலையை அவங்களே நியமிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து அவசியம், அதற்கான வழிகாட்டுதல் அவசியம். அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போது பிரதமரோட வேலை வாய்ப்பு திட்டம் வந்து சொன்னீங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்கள் சார். ஏன்னா அது வந்து நாட்டோட வளர்ச்சியில்

0: முக்கியமாக பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு.
1: கவர்மெண்ட்டே எல்லாத்துக்குமே இப்போ வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே ஒரு சுயதொழில் முனைவோராக மாறணும். இப்போ நம்ம ஒரு சுயதொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னு நினச்சோம், நம்மளால் வந்து ஒரு அஞ்சு பேர்த்து நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். நம்மளை பொறுத்தவரையும் நம்ம வந்து தொழில் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலைகளை உருவாக்குபவர்களாக மாறணும். அந்த ஒரு பர்டிகுலர் குறிக்கோளை வச்சு தான் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான் அவங்க அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுங்க. கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கியாச்சு அப்படின்னா 35%. சப்போஸ் கிராமப்புறத்தில் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, எல்லா லேடிஸும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ப்ளஸ் ஓபிசியும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஒன்லி ஜென்ஸ் பிலாங்கிங் டு தி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. இந்த தொழிலில் வந்து சேவை சார்ந்த தொழிலும் தொடங்கலாம், உற்பத்தி சார்ந்த தொழிலும் தொடங்கலாம். அதிகபட்சமாக பொறுத்தவரைக்கும் 50 லட்சம் வரையில் லோன் வாங்குறோம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் 20 லட்சம் வரையில் தொழில் தொடங்கலாம். முத்ரா லோனில் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கிடையாது, பட் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு சப்சிடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொழில் தொடங்கி முடித்த பிறகு இது வந்து பேக்வர்ட் சப்சிடி மாதிரி தான் வருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேக் எண்டில் தான் இருக்கும். மினிமம் 3 இயர்ஸ் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், வேலைவாய்ப்பு உருவாக்கணும், ப்ளஸ் உற்பத்தி செய்யணும். அது முடிஞ்ச பிறகு டிபார்ட்மெண்டலாக போஸ்டல் மூலியமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த சப்சிடி அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும்.
0: இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க சார். அதில் குறிப்பிடத்தக்க கோர்சஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
1: ஆக்சுவலி தமிழ்நாட்டு பொறுத்தலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில மாதிரியான இண்டஸ்ட்ரி தொடங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏரியாவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டார் கம்பெனிஸ் பம்ப் அந்த மாதிரி தயாரிக்கிறது. அதே பொள்ளாச்சி ஏரியாலெலாம் பார்த்துனுச்சுவங்களாம் இந்த கொப்ரா ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிகிட்ருக்கிறாங்க. திருப்பூர் சைட்லலாம் பார்த்துனுச்சா பனின் தொழில் தொடங்குறது இருக்குது. அதேமாதிரி சேலம் ஏரியாவில் பார்த்தா பவர்லூம்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக தொடங்கலாம். இதே மாதிரி சேவை சார்ந்த தொழில் அப்படின்னா பியூட்டிஷியன், இப்போ சென்னை மாதிரியான ஏரியாலெலாம் பார்த்துனுச்சுவோம் நிறைய பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் இந்த ஸ்கீம் மூலியமாக தொடங்குறாங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்துனுச்சுவோம் சலூன் ஷாப் அதுவும் நிறைய இதில் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. மெக்கானிக் ஷாப்பு, ஜெராக்ஸ் ஷாப்பு, ஃபோட்டோ ஸ்டூடியோ இதெல்லாம் தொழில் வந்து இந்த தொழில் மூலியமாக பண்ணுறாங்க. இப்போ இந்த பட்டியல பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க.
0: ஆடு கால்நடை வளர்ப்பு,
1: கால்நடை வளர்ப்பு அதில் பண்ணலாம், கோழி பண்ணையும் இதில் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது.
0: இப்போது உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சு நீங்கள் வந்து செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி இலக்கு வச்சு நாங்கள் செயல்பட்டுருக்கோம், இதில் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது, நாங்கள் எடுத்த நடவடிக்கையினால கொஞ்சம் முன்னேறி இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாவட்டங்களுக்கு நாங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரியான மாவட்டங்கள் சொல்லுவீங்க சார்?
1: ஆக்சுவலாக இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் பொறுத்தவரையும் பார்த்துன்னுச்சுக்கோங்களேன் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த பெல்ட்டில் வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் லோன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதே மாதிரி அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக் சொல்லி பார்க்க போனீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே கொஞ்சம் அண்டர் டெவலப்டு இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய அளவுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறோம்.
0: நிச்சயமாக சார், அரசு வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை வந்து வகுத்து நிதி ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பான பணியை வந்து உங்களை மாதிரி அதிகாரிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. மக்களுடைய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் ரெடியாக இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, மக்கள் என்ன செய்யணும்?
1: மக்கள் அவங்க வாங்குற லோன் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணால் தான் பேங்க்ஸிலேருந்து இன்னும் அதிகமான பேத்துக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வாங்குற லோன் பேஸ் பண்ணிவிட்டு அவங்க நிறைய பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மெயின் ஏஜெண்டா.
0: இப்போ காதி கிராம தொழில்கள் ஆணையம் அப்படின்னா என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
1: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 9:30 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்

பாடல்கள் கேட்டு ரசிக்க. இது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். அக்காலத்தில் தமிழக மக்கள் வாழ்க்கையில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது வெறும் உணவளிப்பது மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையோட அறமாக கடைபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் பண்பாடு பேசலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

விருந்து என்ற வார்த்தைக்கு புதுமை என்று அர்த்தம். அதாவது முன்பின் அறியாத புதியவர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்பதே விருந்தோம்பல் அப்படின்னு சங்ககால மக்கள் கருதினாங்க. இல்லற வாழ்க்கையில் விருந்தினரை பேணுவது தான் முக்கிய நோக்கமாக மக்கள் கருதியதாக புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இப்படி பல இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன.

கேட்டது டி எம் சவுந்தரராஜனின் குரல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திற்காக. இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க, சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் பண்பாடாக. இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்கிறது புறநானூர். சாவா மருந்தாகிய அமிழ்தமே கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருக்கு கொடுத்து உண்பவரே உயர்ந்தவர் என்று பகுத்து உண்ணுதலை வலியுறுத்துகிறது இந்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரியின் குரல் பெண் என்ற திரைப்படத்திற்காக.

நேரம் 9:42. விருந்தினர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்களை வரவேற்று உபசரிக்கும் பழக்கம் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையாக இருந்துள்ளது. குறிப்பாக நள்ளிரவு நேரத்தில் வந்தால் கூட முகம் கோணாமல் மகிழ்ச்சியாய் சமைத்து உணவிட்டனர் என்பதை நற்றிணை பாடல் "அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்" என்று குறிப்பிடுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து "கொடுத்து வைத்தவள்" படத்திற்காக TM சவுந்தரராஜன், P சுசீலா.

முத்துச்சிப்பி படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். சங்க இலக்கியத்தில் விருந்தோம்புல் பண்பாடாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இலக்கிய சாரல். தன்னிடம் பொருள் இல்லாத நிலையில் கூட சங்ககால மக்கள் விருந்தினரை திருப்திப்படுத்த பெருமுயற்சி செய்துள்ளனர். விருந்தினர் வந்தபோது வீட்டில் தானியம் வாங்க பொருளில்லாமல் பழைய வாளை அடகு வைத்து உணவளித்ததை புறநானூறு குறிப்பிடுகிறது. அதேபோல விதை நெல்லை கூட வீட்டுக்கு வந்தவருக்காக குத்தி எடுத்து சமைத்து உணவளித்ததையும் அது பாடுகிறது.

பெரிய இடத்து பெண் படத்தின் பாடலை கேட்டு ரசித்தோம். சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் பண்பாடாக இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விருந்தினர்கள் வரும்போது உணவளிப்பதுடன் மிக முக்கியமாக இன்முகத்துடன் வரவேற்பதும் அவர்கள் விரும்பும் விதமாக முகம் கோணாமல் நடந்து கொள்வதும் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. திருக்குறள் விருந்தோம்பல் என்ற தனி அதிகாரத்தையே அமைத்து அதன் சிறப்பை வலியுறுத்துகிறது. சிறுபான்மையினர் படை நல்லியக்கோடன்

என்ற மன்னன் விருந்தினருக்கு அளித்த அறுசுவை உணவை பற்றி குறிப்பிடுகிறது. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஏ.எம். ராஜா, பி. சுசிலாவின் குரல்கள், தலை கொடுத்தான் தம்பி திரைப்படத்தின் பாடல்.

பாடல்கள் கேட்க போகிறோம். முத்தான பாடல்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பக்க கடிதம் கூட எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதி அனுப்பின பாடல்கள் 2025 எந்த தேதியில் ஒளிபரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு, அதே மாதிரி 2026 எப்போ ஒளிபரப்பிச்சு அப்படின்னு குறிப்பிட்டும், இப்போ அனுப்பியிருக்கிற இந்த தேர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒளிபரப்புங்க அப்படின்னு குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி, நன்றி, வணக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இனி சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி டவுன் மா கருப்பசாமி அவர்களோட தொகுப்பில்

ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தொகுப்பில் ஒவ்வொரு பாட்டுக்கும் குறிப்பு ரொம்ப எளிமையாக ஓரிரு வரிகளில் குறிப்பிட்டு அழகாக அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வகையில் முதல் பாட்டு பகல் நிலவு படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் பாட்டு கேட்க போகிறோம். இதற்கான குறிப்பு என்ன அப்படின்னா, நாயகன் நாயகியை நினைக்காத நாள் இல்லை, தேர்ந்தனை தீண்டாத வண்டு இல்லையே, கவிஞரின் வரிகள் அருமை அப்படின்ட்டுருக்காங்க.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா நீதான அந்த குயில் படத்திலிருந்து பாட்டு கங்கையமரன் சித்ரா குரல்கள். இந்த பாட்டுக்கான குறிப்பு என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, நாயகனின் பேச்சு வேப்பங்குச்சியும் இனிக்குது, வரிகள் அருமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

திருநெல்வேலி டவுன் மா கருப்பசாமியின் பாடல் தெருவில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தங்கமகன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாட்டு. இது போட்டி நடனம் இசையுடன் கூடிய பாடல், மிக அருமையானது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.

காற்றலைகளில் தவழ்ந்து உள்ளங்கள் நிறைத்த இசை ரசனையாய் ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. மா கருப்பசாமி திருநெல்வேலி டவுன்லேருந்து அவங்க விரும்பின பாடல்கள் தொகுப்போடு தான் இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். பூக்கள் வரிகளை ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாட்டு கேஜே ஜேசுதாஸின் குரல் 3ஆம் பிறை படத்திற்காக. இந்த பாட்டில் பூவை தேடி வண்டுகள் போகும் அப்படிங்கிற ஓமையோடு கூடிய வரிகள் ரொம்ப அருமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

நேரம் 10:23 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து. இந்த பாட்டுக்கான குறிப்பு, நாயகி பேசினால் அருவி பூங்காற்று பூங்குயில் வாய்மூடும் என்று வர்ணிக்கும் வரிகள் அருமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

திருநெல்வேலி டவுன் மா கருப்பசாமியின் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்களாக நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா, உங்களுடைய அனைத்து பாடல்களும் இடம்பெறணும் அப்படின்னா, குறைந்தது 15 பாடல்கள் தெளிவாக எடுத்து அதற்கான குறிப்புகளும் எழுதி, தெளிவாக எழுதி நீங்கள் இந்த முகவரிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள், ஆகாசவாணி, பாளையங்கோட்டை 627002 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள், ஆகாசவாணி, பாளையங்கோட்டை 627002 என்ற முகவரிக்கு உங்கள் பாடல் தெரிவை நீங்கள் எழுதி, ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்களே மட்டும் இடம்பெறும் நிகழ்வாக சுகமான ராகங்கள் இடம்பெறும். இப்போ அடுத்த பாட்டு பருவராகம் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். நாயகன் நாயகி எதிர் புதிர் வரிகள் அருமை.

பூ பாடல் தொகுப்பில் அடுத்ததா ஏணிப்படிகள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல். நாயகன் நாயகியை மீன் போல வண்ணத் தோகை வானம்பாடி என்றெல்லாம் வர்ணனை அபாரமாம் இவருக்கு.

அடுத்ததாக, பூக்களை உதாரணம் காட்டி காதல் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் கவிஞரின் வரிகள் அருமையாக இருக்கும் இந்த பாடலில் என்று குறிப்பு தந்திருக்கிறார். பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவனின் குரலில் இந்த பாடல்.

திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். அடுத்ததாக நம்ம ஊர் நல்ல ஊர் படத்துக்காக எஸ் ஜானகியின் குரல். இந்த பாடல் ராகம் தேடி போகும் வீணை நாயகி நாயகுடன் பேச வர்ணிக்கும் வரிகள் அருமையாக இருக்கிறதாம் இவருக்கு.

சுகமான ராகங்களில் நேயர் தெரிவில் அடுத்த பாட்டு கவரிமான் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இந்த பாட்டுக்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க: நாயகனுக்கு நாயகி நடப்பது நாட்டியமாக தெரிகிறது என்ற வரிகள் அருமை என்று.

இன்றைய சுகுமான ராகங்களில் திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி எம் கருப்புசாமி அவர்களின் பாடல் தொகுப்பை கேட்டு ரசித்தோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள், அது எதற்காக உங்களுக்கு பிடித்துள்ளது என்ற குறிப்புகளோடு தெளிவாக எழுதி இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள், ஆகாசவாணி, பாளையங்கோட்டை 627002 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள், ஆகாசவாணி, பாளையங்கோட்டை 627002 என்ற முகவரிக்கு அனுப்பி உங்கள் பாடல் தொகுப்பும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறலாம்.

நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேரம் 11 மணி. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. இனி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள்,

ஏழு மணிக்கு சுழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 மற்றும் 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர் லக்ஷ்மணன் அவர்கள், 8:02 மற்றும் 8:30 திரையருவி.

காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, குடும்ப உறவுகளை வலுப்படுத்த செய்ய வேண்டியவை. 10:02 மனம் விரும்புதே நீர் விருப்ப பாடல்கள். 11:02 வெளிச்சம், சக்தி சதன் திட்டம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி. தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே. நாளையை நமதாக்கும் செயல், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம். 1:10 நலம்தானா, கற்பூரவல்லி மூலிகையின் நன்மைகள். 1:55 நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குவோர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள்.

பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் மீசப்புலி மலை, 3:02 கொக்கு மாலை, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே முதியோருக்கான நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரைசை, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ. மோகன், 7:25 நம்மை சுற்றி.

இரவு 7:30 உழவர் உலகம், வாழையில் உர மேலாண்மை. உரை வழங்குவோர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெய் கணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள். இரவு 8:05 குக்கு இளங்காற்றாக. இரவு 9:15 கேட்கலாம் திரை இசை. 9:30 இலக்கியச் சாரல் நிகழ்ச்சியில் ஆச்சாரக்கோவை கூறும் உணவு உண்ணும் முறைகள். 10 மணிக்கு தாளாட்டும் தென்றல். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: ஆஹா, பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

திரைக்காலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் வாலிப விருந்து, செல்வ மகள், பட்டணத்தில் பூதம், ஒளிவிளக்கு, காவல்காரன், எதிரிகள் ஜாக்கிரதை, ரகசிய போலீஸ், 1-1-5, 3 எழுத்து, எதிர்நீச்சல், புதிய பூமி, பணமா பாசமா, அதே கண்கள், குடியிருந்த கோவில், நான்.

0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா,
1: என்ன வேகம்
0: பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம்

பாவை என்று சொன்ன

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களின் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேர்மை பொழுது நிலவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற நிகழ்ச்சியில் அபூர்வ ராகங்கள் இதயக்கனி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் ஷேக் முகமது குரலில்.

நேரம் நள்ளிரவுக்கு 12:32 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட தொடர்ந்து இதயக்கணி படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், சாய்பாபா, பி சுசீலா.
1: தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்தில்

தளிர்மேனி.

0: हिंदुस्तानी शास्त्रीय संगीत के तहत अभी आप भाटियाली धुन में संतूर वादन सुन रहे थे। कलाकार थे पंडित तरुण भट्टाचार्य। आज आपके साथ तबले पर संगत कर रहे थे कौशिक चट्टोपाध्याय।
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் தின்கர் கைகினி அவர்களின் பாட்டு, அதனைத் தொடர்ந்து பண்டிட் தருண் பட்டாச்சாரியா அவர்களின் சந்தூர் இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் ஒலிபரப்பாகும். டெல்லி அஞ்சல்.
2: नमस्कार, आकाशवाणी समाचार।

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில். ஜெய ஜெய சுவாமின் நாட்டராகத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் தரங்கத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகசுர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வரமுராகத்தில் அமைந்த மனசு லோனி என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

நிலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 5:10:55 நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

வடைமாலை படத்திற்காக ஒழிக்கும் குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி மற்றும் குழுவினர்.

மருத மனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மனைக்கு நீ

விதிச்சமலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுத்திய மலை, எத்தனையோ முனிவர்.

தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.